0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Asian Textiles in Maabiram Mega Sale. Towide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials. Shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2,410, nightie $3,410. Silver items 50% off. Preeti blue leaf mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians மெகா சேல்.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 GTA credit.
5: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery
6: 9699 James Street, Maple
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
7: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: உலகமெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: இருபது ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5 திகதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6 திகதி மாலை பூங்காவனம்.
5: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: நிமிஷம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
2: ஏசியா கோல்டு
1: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள் பொன்னுருக்கி தாலிக்கொடி நகை திருத்த வேலைகள்
2: விதவிதமான நகை தெரிவு
1: 916 KDM முறையில் தரமான நகைகள்
2: லேசர் கட்டிங்
1: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம். துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட் யூனிட் 16B.
2: நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம்
1: ஏசியா கோல்டு 416-746-2742.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல்.

அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒளிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது உங்களோட வானொலிகளில் ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது காலை 6:02. நேர்களே, இன்றைய நாள் மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை. மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்புகள் சேர்க்கக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திக் கொள்கின்றோம். அதே நேரம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற நல்ல சுப காரியங்களை கொண்டாடுகின்ற கடைபிடிக்கின்ற அத்தனை அன்பு நேயர்களுக்கும் இனிமையான வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. 10:30 வரைக்கும் தமிழா தமிழாவிலே நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அந்த வகையிலே இப்பொழுது முதல் 8 வரைக்கும் மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து 8 9 வரை இடம்பெற இருக்கின்றது நவரச கவியரங்கம். உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்கள் கவி வழங்க போகின்றீர்கள். அதனை தொடர்ந்து திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பிக்கலாம். 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெறும். அதைத் தொடர்ந்து 10:30 வரைக்கும் பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியிலே சந்திக்க போகின்றோம். இன்றைய தினம் பெரியவர்கள் என்ன பேச போன்றீர்கள் என்பதனை நாங்கள் அடுத்த மணிப்பொழுதிலே அறிய தருவோம். அம் நேர்களே, இணைந்து சிறப்பிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 416-6446-2222.

0: சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு நாளாக அமையும் என்று தற்பொழுது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அந்த மாதிரி தான் தொடர்ந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை வரைக்கும் சூரிய வெளிச்சம் மிக்க நாட்களாகவே அமைய போன்றன. அதனைத் தொடர்ந்து வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேயரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் இனிய காலை வணக்கம் ஜோதி அம்மா. நாங்கள் நலம், நீங்கள் நலமா இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு.
0: இனிய காலை வணக்கம் தியாகராஜன் அவர்களே. வாருங்க,
1: மனதின் ராகங்கள் பெறுவதே. நான் ஒரு பழைய பாடல், ஏஎம் ராஜா அவர்களுடைய பாடல், தேனிலவு படத்துல இருந்து. காலையும் நீயே, மாலையும் நீயே, காற்று நீயே, கடலும் நீயே என்று சொல்லி அவர் அந்த எல்லாத்தையும் தெய்வத்தோடு அனைத்து அந்த பாடலை பாடியிருக்கிறார். அதிகாலையிலேயே அந்த பாடலை கேட்போம். இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம் அம்மா. நன்றிகள், வணக்கம்.
0: மிக்க நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி,
1: வணக்கம்.
0: வணக்கம். ஆமாம், தேன் நிலவு திரைப்படத்தில் இருந்து வருகின்றது இந்த பாடல்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்

0: வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9-667-7200
1: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
5: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
6: நேர்கள் இணைந்திருப்பது தமிழ தமிழாவிலே மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியோடு உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க தொடர்ந்து 8 மணி வரைக்கும் கேட்டு மகிழலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம். நலமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க செல்வகுமார்? உற்சாகமாக இருக்கிறீங்க. எப்படி உங்களுடைய எப்படி ஒரு தோட்ட வேலை எல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்களா?
7: தோட்ட வேலை முடிஞ்சது.
6: வச்சிருக்கீங்க பயிர்கள்?
7: வெங்காயம்
6: வச்சிட்டேன்,
7: அது 15 நாள் ஆச்சு வளர்ந்துட்டு. இந்த வரம் இந்த பித்து தேங்காய் நட்டு இருக்கிறாங்க.
6: அப்படியா?
7: அந்த பித்து தேங்காய் தெரியுங்க எங்களுக்கு. அங்க இங்க சைனீஸ் ஓக்ராண்ட் ஓட்டு இருக்குதாங்க.
6: ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வச்சிருக்கீங்க.
7: அது மிளகா கண்டு, கறி மிளகாய், சத்தரி, தக்காளி, சாவல், மற்றது கியூக்கம்பர்.
6: கத்தரி எத்தனை கத்தரி வச்சிருக்கீங்க?
7: 16 மீடியம்.
6: 16? சரி சரி. நல்லா தண்ணி ஊற்றுங்க. சரியா, என்ன பாடல் வேண்டும்?
7: காலாவளன உஷாரான பாட்டுக்கப்பம் ஈஸ்வரன் படத்துல இருந்து எல்லா குட்டி ராசாத்தி போக மாட்டேன்னு
6: சொல்லி. சரி, பாடல் வரப்போன்றது மிக்க நன்றி செல்வகுமார்.
7: நன்றி, வணக்கம்.
6: நன்றி, வணக்கம்.

0: நேரம் இப்பொழுது காலை 6:23. ஈஸ்வரன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். சிலம்பரசனோடு ரோஷினி குழுவினர் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். பாடலுக்கு எஸ் தமிழ் இசையமைத்திருக்கின்றார். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
1: நான் கலியுகவர்தன் கேட்கிறேன்.
0: சொல்லுங்க கலியுகவர்தன், என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: படம் ராஜராஜ சோழன், பாட்டு தென்றலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பண்ணால். மற்றது நான் இப்ப ஒன்று முக்கியமா சொல்லணும், உங்களை மாதிரி ஒரு நல்ல நேயர் நீங்கள் வல்லவரை பற்றி சொல்லுங்க. இன்னும் ஒரு நேயர் இருக்கார், எங்களோட ஈழத்து நிகழ்ச்சிகளை பற்றி அருள்குமார். அந்த நிகழ்ச்சியில நீங்கள் கேட்கணும்னு சொன்னா விடியப்புறம் ஒரு 1:30-2 அவற்றை நிகழ்ச்சிகள் போகும். அதை கேட்டு மகளும் என்னடா அவருக்கு நேரம், எல்லாரும் நித்திர விடுற நேரத்துல நல்ல நல்ல கதைகள் சொல்ற. அத வந்து எங்களை மாதிரி ஒரு 50-60 ஆக்களுக்கு பிரயோசனமா இருக்க வேண்டு கேட்டுக்கொண்டு விடப்படுற வாய்ப்புக்கு நன்றி. தாங்காச்சி,
0: மிக்க நன்றி. உங்க வருகைக்கு மீண்டும் பேசுவோம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடலை TR மகாலிங்கம் அவர்கள் பாடி இருக்கின்றார்.

மணிமுடியில் தொல்காப்பியம் வீற்றிருக்கும். திருவடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும். மணிமுத்து மாலை எட்டு

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒடுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
2: $1,200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 4168342266.
2: Jeeva Jewelers.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day the Pradhi Selvathukku thanks.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி
8: சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

நேரம் இப்பொழுது காலை 6:31 தமிழ தமிழாவோடு இணைந்திருக்கிறீங்க. 8 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க கேட்டு மகிழலாம். இப்பொழுது உங்களுக்காக நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து வருகின்றது இந்த பாடல். எஸ்பிபி மற்றும் சித்ரா மற்றும் அவர்களோட சுஜாதா இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலுக்கு தேவா இசையமைத்திருக்கின்றார்.

0: நேரம் இப்பொழுது 6:36. அடுத்த நேரம் எங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம். நல்லமா இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். நிதியன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கின்றேன், நன்றி. நான் இன்னைக்கு பாத்து படுத்துறேன், இந்த பால்வண்ணம் பெருமன் கண்டு அந்த பாடல் கேட்கலாமா?
0: கண்டிப்பா பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி உங்களுக்கு.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடலையும் பி.பி. ஸ்ரீவாசோடு ஜானகி இணைந்து பாடி இருக்கின்றார்.

தமிழ தமிழர்களே, மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு நீங்கள் இணைந்து 8 மணி வரைக்கும் சிறப்பிக்கலாம். அழகான ஒரு பாடல் ஒலிக்க கேட்டோம். அது பாசம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. தொடர்ந்து வருகின்றது ஜோடி திரைப்பட பாடல்.

0: நேர்கள் இணைந்திருப்பது மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியோடு. ஜோடி திரைப்படத்திலிருந்து ஒழித்த அந்த பாடலை சிவ சிதம்பரம் மற்றும் சுவர்ணலதா குழுவினர் பாடியிருந்தார்கள். ஏ ரகுமானின் இசையிலே பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். அம்நேர்களே, திருக்குறளினும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சி 9 மணியிலிருந்து ஆரம்பமாக இருக்கின்றது. இன்று பெரியவர்களுக்கான திருக்குறள் அதிகாரம் 34வது அதிகாரமாகிய நிலையாமை என்ற அதிகாரத்தை உங்களுக்காக தருகின்றோம். நிலையாமை என்ற அதிகாரம், நிலையாமை உணர்த்துவது என்ன என்ற ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். பார்க்கலாம் அந்த கேள்விக்கு என்ன பதிலோடு வரப்போகின்றீர்கள். நிலையாமை என்பது உங்களுக்கு தெரியும். அதுக்காக காலையில் வந்தா ஜோதி ஒன்றுமே நிலை இல்லைன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக காலையில் தான் சிந்திக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு விடயம். அது குறித்து நாங்கள் பேசி பார்க்கலாம் 9:30லிருந்து 10:30 வரைக்கும். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
0: இனிய காலை வணக்கம் ரவிபாலா, எப்படி இருக்கிறீங்கள்?
1: நான் நல்ல ஜோதி, நீங்கள் நலமா?
0: நலமாக இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன பாடல்?
1: பாடல் ஒன்று ஜோதி. காலையில அப்படியே 4 மணிக்கு குழம்பினான், வெளியில பார்த்து ஒரு முகில் கூட்டமும் இல்ல, தனியா நிலா மட்டும் காஞ்சி கொண்டிருந்தது. பார்ப்பதற்கு யார், ரசிப்பதற்கு யாருமே இல்லை.
0: நிலா காய்கிறது நேரம், யாரும் ரசிக்கவில்லையே என்று சொல்லி பாடியிருக்கோம் நீங்க நிலவை பார்த்து.
1: அப்படித்தான் பாடினான், நிலாவை பார்த்து பார்த்து ஜோசிச்சேன். நாங்கள் வாழ்க்கையில உருவம் எல்லாம் மாறிக்கொண்டு போச்சு. நாங்கள் முதுமையை வந்துட்டோம்.
0: கண்டிப்பா அதுவும் நிலையாமையை உணர்த்தி கொண்டு இருக்குதாங்க நின்று.
1: ஆமா ஆமா, நிலையாமைய நிலா மட்டும் மாறையில அப்படியே இருக்கு.
0: வளர்வதும் தேய்வதும் தானே வாழ்க்கை.
1: அதே நிலா திரும்பி வருது, நிலாவில் எந்த வித மாற்றமும் இல்லை.
0: கண்டிப்பா
1: அதுக்காக ஒரு பாட்டு பெரிய எடுத்து பண்ணல, அன்று கண்டதும் அதே நிலா,
0: இன்று வந்ததும் அதே நிலா.
1: அதே நிலாவில்
0: கண்டிப்பா கண்டிப்பா கவிஞர்கள் விடாமல் துரத்துவதும் அதே நிலாவைத்தான்.
1: அதே நிலாவைத்தான்
0: வரப்போன்றது பாடல். மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
1: நன்றி ஜோதி, நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: தமிழ தமிழோடு இணைந்திருக்கிறீங்க. பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். இனிய காலை. வணக்கம் ரமேஷ், நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லது. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: பாடல் வந்து ஜேம்ஸ் படத்திலிருந்து பூவுக்கு விழுந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் பாடல்.
0: என்ன ஒரு அதிசயம் இல்லையா?
1: ஆமா ஆமா,
0: அந்த அதிசயங்களை கேட்போம். மிக்க நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் பேசலாம்.
1: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மணித்தியால செய்திகள்.
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
3: நேரம் இப்பொழுது காலை 7:01. பருத்தித்துறை கடற்பரப்பில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 4 மீனவர்களை தேடும் பணிக்காக இந்தியாவின் உதவியை நாடியுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவின் தலைவராக இலங்கையின் முன்னாள் வெளிவிவகார செயலாளர் பிரசாந்த் காரியவசம் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவின் 42வது கூட்டத்தின் போதே இத்தெரிவு இடம்பெற்றது. தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக நாளை திருச்சி செல்ல உள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். ஃபிஃபா உலக கோப்பை போட்டிகளை காணவரும் ரசிகர்களுக்காக டொரண்டோ மைதானத்தில் மதுபானம் வாங்க புதிய அடையாள விதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி வெளிநாட்டு ரசிகர்கள் மதுபானங்களை வாங்க வேண்டுமெனில் கடவுச்சீட்டு மாத்திரமே செல்லுபடியாகும் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என ஃபிஃபா தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து நிலவி வரும் தீவிர போர் பதற்றங்கள் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலைகளில் புதிய மாற்றங்கள் பதிவாகியுள்ளன.

0: தமிழ் எச்டியின் விடியல். நேயர்கள் தொடர்ந்து 8 மணி வரைக்கும் தமிழா தமிழாவிலே மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழலாம். உங்களுடைய பாடல் தெரிவில் தான் நிகழ்ச்சி நடைபெறப் போன்றதாக பாடல் தெரிவோடு நீங்கள் இணைந்து சிறப்பியுங்க. அதனை தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை நவரச கவியரங்கில் உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையினை வழங்கப் போகின்றீர்கள். அதைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கான திருக்குறள் தமிழ் சார்ந்த விடயங்களை நாங்கள் அவர்களோடு பேசிக் கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து இடம்பெற இருப்பது பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ஜோதி, நலமா இருக்கிறீங்களா?
0: இனிய காலை வணக்கம் கோதமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். ரமேஷ் அவர்கள் இன்னும் விகலை குழம்பினார், கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. சென்ற வியாழக்கிழமையிலிருந்து இந்த பாட்டை கலைச்சு கொண்டு திரிகிறார் அவருக்கு கிடைக்கல. அவருக்கு வந்து கேட்ட போது இந்த பாட்டு ஏற்கனவே ஒலிபரப்பாகிட்டது வாசனத்தை.
0: குருவாயூரப்பா
1: அந்த பாட கேப்பமே
0: நிச்சயமாக வரப்போன்றது அந்த பாடல்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடலை SPB அவர்கள் பாடியிருக்கின்றார்.

0: 같이
1: தமிழ தமிழி ஒலித்த அந்த பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்பட பாடல் எஸ் பிபி அவர்கள் பாடிய பாடல் அந்த பாடல் தொடர்ந்து வருகின்றது உங்களுக்காக மற்றும் ஒரு பாடல் எஸ்பிபி மற்றும் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் அடுத்த வாரிசு திரைப்படத்தில் இருந்து ஒலிக்க போன்றது

0: நேரம் இப்பொழுது 7:15 நிமிடம். மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது அடுத்த நேர் எங்களோடு வணக்கம்.
1: வணக்கம் ஜோதியம்மா, நான் நம்பி அழைக்கிறேன்.
0: இன்னைய காலை வணக்கம் நம்பி அவர்களே, சொல்லுங்க என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: உங்க மனது ராகங்கள் நிகழ்ச்சியோட என்னை இணைத்துக் கொள்ளவும், கனவுகளே கனவுகளே என்ற திரைப்பாடலை கேட்கிறேன்.
0: உங்க மனதில இருக்கிற ராகம் அதுதான். கனவு காணுவீங்களா? கனவு வருமா உங்களுக்கு?
1: கனவு வரத்தானே நித்திர வராது, கனவு தானே வர வேணும்.
0: நித்திர வந்தா தானே கனவு வர்றதுக்கு. சரியா சொன்னீங்க. பலர் நித்திர இல்லாம தவிக்கிறார்கள் கனேடிய தேசத்திலே. கண்டிப்பா பாடல் வரப்போனது. மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
1: நன்றி,
0: வணக்கம். டி எம் சவுந்தரராஜன் பாடுகின்ற பாடல் இந்த பாடல்.

0: வரலாறு வரலாறு வரலாறு என்றும் சொல்லும் இவர் பெயர் வரலாறு சொல்லும் இவர் பெயரில் வட அமெரிக்காவின் பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் நோவாஸ்கோஷியா என்னும் இடத்தில் பிறந்த போப் பற்றி சிந்திப்போம். இங்கிலாந்து பல்கலைக்கழகம் ஒன்றில் 1885 முதல் 1908 வரை தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக இவர் பணியாற்றியிருக்கின்றார். 1886 திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவர் பயன் போன்ற நூல்களை பதிப்பித்தார். தமிழ் மீது பெரும் பற்று பெற்ற அவர் நாலடியார், திருவாசகம் ஆகியவற்றையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். விவிலிய நூற்கழகத்தைச் சேர்ந்து சமயப்பணி புரிவதற்காக 1839 தமிழ்நாட்டுக்கு இவர் சென்றார். கப்பலில் பயணம் செய்த 8 தமிழை நன்கு கற்றார். தூத்துக்குடிக்கு அருகே உள்ள சாயர்புரத்தில் தங்கியிருந்த அவர் ஆரியங்காவு பிள்ளை இராமானுச கவிராயரிடத்திலும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றார். தமிழ் தவிர தெலுங்கு மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளையும் கற்றுத் தேர்ந்தார். 1850 இங்கிலாந்து சென்றப்போ ஆங்கு என்ற பெண்ணை திருமணம் செய்தார். தம் மனைவியுடன் தமிழகம் திரும்பினார். 8 தஞ்சாவூரில் சமய பணியை அவர் தொடர்ந்தார். இந்த காலகட்டத்தில் புறநானூறு, நன்னூல், திருவாசகம், நாலடியார் போன்ற நூல்களை அவர் நன்கு கற்றார். சில ஆங்கில மொழி இதழ்களில் தமிழ் குறித்த ஆய்வுக் கட்டுரைகளையும் எழுதினார். இறப்புக்கு பின் தனது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்ற வாசகம் எழுதப்பட வேண்டும் என்று தனது உயிலில் அவர் குறிப்பிட்டிருந்தார். வரலாறு சொல்லும் இவர் பெயரில் தமிழுக்கு தொண்டாற்றிய ஜி யு போப் பற்றி சிந்தித்தோம். வரலாறு வரலாறு வரலாறு என்றும் சொல்லும் இவர் பெயர்.
1: நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவிலே மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியோடு. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை 8 வரைக்கும் கேட்ட மகிழலாம். தொடர்ந்து வருகின்றது உங்களுக்காக மற்றும் ஒரு பாடல். அது நான் முத்துக்குமார் அவர்களின் வரிகளிலே தாண்டவம் திரைப்படத்திலிருந்து சைந்தவியோடு சத்யபிரகாஷ் மற்றும் ஜி வி பிரகாஷ் குமார் இணைந்து பாடுகின்ற பாடல்.

0: தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க காலை வணக்கம் ஜோதி. கண்ணன் காய்க்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறேன் கண்ணன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இந்த அழகான நாள்ல வந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு நன்றி. ஞாயிற்றுக்கிழமையில இன்றைக்கு வந்து இந்த அசுரன் படத்துல ஓ வான்மதி அந்த பாட்டுக்கு இருப்போம். அதுக்கு முதல் என்னுடைய ஒரு மெச்சால் தேவி மெச்சால் என்ற சொல்ல கடை வீட்டுலயும் கனகாலம் இருந்தவர் அண்ணனால தான் நரி பண்ணவ அவட பிறந்த நாள் நினைவு நாள் இன்றைக்கு. மற்றது இந்த கேசினி என்று இன்னொரு ஒர்க் பண்ண வத்சலாண்டு அவட மகள் அவர்டையும் பிறந்த நாள் இன்றைக்கு. இதையும் மறக்கல இன்றைக்கு ஜஃப்னா எங்கட லைப்ரரி எரிச்ச நாள் இன்றைக்கு கவலையான நாள் தான். சுதா கிரிஜா அண்ட் இந்த ரெண்டு ரெண்டு நண்பர்கள் அவையண்ட பிறந்த வெட்டிங் அனிவர்சரி இன்றைக்கு தான். இதெல்லாம் வாழணும் மற்றது நினைவு கூர்ந்து கொண்டு அந்த பாட்டை கேட்போம்.
0: நிச்சயமாக நாங்களும் நினைவு கூறும் அதே நேரம் உங்கள் நண்பர்களுக்கான வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி கண்ணன், உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். கண்டிப்பா

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
0: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
1: வரலாற்றில் இன்றைய நாள், மே 31, 1962 மேற்கிந்திய தீவுகளின் கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது. 1997 கனடாவில் நியூ பிரன்ஸ்விக்கையும் பிரின்ஸ் எட்வர்ட் தீவையும் இணைக்கும் கூட்டமைப்பு பாலம் கன்ஃபெடரேஷன் பிரிட்ஜ் திறக்கப்பட்டது. 1981 யாழ் பொது நூலகம் நள்ளிரவு நேரம் இலங்கை காவல்துறையினரால் எரிக்கப்பட்டது. 2007 டொரண்டோ தமிழியல் மாநாடு ஆரம்பமானது. வரலாற்றில் இன்றைய நாள்.
6: நேரம் இப்பொழுது 7:36. தமிழக நிகழ்ச்சியிலே மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க தொடர்ந்து 8 மணி வரைக்கும் கேட்டு மகிழலாம். நேர்களே, இன்று மே 31 ஏற்கனவே கண்ணன் அவர்களும் அதை நினைவூட்டியிருந்தார். யாழ்ப்பாண பொது நூலக எரிப்பு நிகழ்ந்த நாளாக இருக்கின்றது இந்த நாள். இது மே 31 1981 நிகழ்ந்திருக்கின்றது. அதாவது மே 31 இரவுதான் இந்த நூலகத்திற்கு தீ வைக்கப்பட்டிருக்கின்றது. நள்ளிரவை தாண்டியும் விடிய காலை வரை இந்த அழைப்பு தொடர்ந்திருந்தது. June 1 காலைதான் நூலகம் முற்றிலும் சாம்பராகியது. ஆமாம், யாழ்ப்பாண பொது நூலகம் எரிப்பு என்பது நிச்சயமாக தமிழ் மக்களின் பண்பாட்டு அடையாளம் மற்றும் அறிவுசார் பாரம்பரியத்தின் மீது நடத்தப்பட்ட மிக கொடூரமான ஒரு வன்முறை செயலாக இருக்கின்றது. ஈழத்து வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு கருப்பு நாளாக இந்த நாள் கருதப்படுகின்றது. ஏற்கனவே நான் கூறியது போல 1981 மே 31 இரவு இந்த எரிப்பு நிகழ்ந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் போது ஏற்பட்ட பதற்ற நிலை மற்றும் வன்முறையை தொடர்ந்து அப்போதைய ஆளும் கட்சியின் ஆதரவுடன் வந்த காவல்துறையினரும் குண்டர்களும் இந்த அழிவை ஏற்படுத்தினார்கள். யாழ்ப்பாண பொது நூலகம் உண்மையில் வெறும் புத்தகங்களின் சேமிப்பாக மட்டும் இருக்கவில்லை என்பது எல்லோருக்குமே தெரியும். அது ஆசியாவிலே மிகச்சிறந்த மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றாக திகழ்ந்தது. நான் நினைக்கின்றேன், ஏறத்தாழ 97,000 மேற்பட்ட அரிய நூல்களும் வரலாற்று ஆவணங்களும் எரியூட்டப்பட்டன. ஓலைச்சுவடிகள் பல எரிக்கப்பட்டன. பல நூற்றாண்டுகள் பழமையான மருத்துவ சோதிட வரலாற்று ஓலைச்சுவடிகள் அங்கே எரியூட்டப்பட்டன. பேராசிரியர் கா இந்திரபாலா போன்ற அறிஞர்களுடைய பல ஆண்டுகால உழைப்பிலே உருவான அரிய வரலாற்று ஆராய்ச்சி பிரதிகள் எரிக்கப்பட்டன. அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்த ஆரம்ப கால பத்திரிகைகளின் தொகுப்புகள், எடுத்துக்காட்டாக உதய தாரகை போன்றவற்றை சொல்லிக் கொள்ளலாம், எரிக்கப்பட்டன. மற்றும் ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே சிந்திக்கலாம், சமூக மற்றும் உளவியல் தாக்கமாக இதில் எப்படி சொல்லலாம், ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டுமானால் அந்த சமூகத்தில் இருக்கின்ற நூலகத்தை அழித்தால் போதும் என்று சொல்வார்கள். அந்த கூற்றினுடைய நிதர்சனமான நிகழ்வு ஆக இது அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே நம்மளை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எங்களுடைய நூலகத்தை அழித்தால் போதும் அந்த இனத்தை முழுமையும் அழிக்கலாம் என்று செய்திருக்கின்றார்கள். தமிழ் மக்களினுடைய அறிவு பொக்கிஷமான விழுப்பொருள் முற்றிலும் சாம்பராக்கப்பட்ட இந்த துயரம் தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய உளவியல் பாதிப்பையும் அரசியல் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த வரலாற்று பேரழிவு நடந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் ஈழத்தமிழர்களினுடைய கூட்டு நினைவிலும் தமிழ் மொழி வரலாற்றிலும் என்றுமே ஆறாத வடுவாக இந்த நாள் இன்றும் நினைவு கூறப்படுகின்றது, என்றும் நினைவு கூறப்படும்.
7: வரலாற்றில் இன்றைய நாள் மே 31 1910 தென்னாப்பிரிக்க ஒன்றியம் அமைக்கப்பட்டது. 1911 டைட்டானிக் கப்பல் வெள்ளோட்டம் விடப்பட்டது. 1942 இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானிய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள் சிட்னி நகரை தாக்கின. 1961 தென்னாப்பிரிக்கா புதல்வாய் அமைப்பிலிருந்து விலகியது. தென்னாப்பிரிக்க குடியரசு அமைக்கப்பட்டது. வரலாற்றில் இன்றைய நாள்
8: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
9: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

நேரம் இப்பொழுது காலை 7:52. தமிழோடு இணைந்திருக்கிறீங்க. இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. 8:00 to 9:00 வரை நவரச கவியரங்கிலே உங்களை சந்திக்க போன்றோம். உங்களுக்கு பிடித்த தலைப்பில் நீங்க ஒரு கவிதை வழங்கலாம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து சிறுவர்களுக்கான திருக்குறள் மற்றும் தமிழ் மொழி சார்ந்த நிகழ்ச்சியினை நீங்க கேட்க முடியும். அதைத் தொடர்ந்து பெரியவர்களை திருக்குறள் நிகழ்ச்சியிலே சந்திக்க போகின்றோம். ஒலித்த அந்த அழகான பாடல் பாய்மர கப்பல் திரைப்படத்திலிருந்து SPB அவர்களின் குரலிலே ஒலித்தது. தொடர்ந்து வருகின்றது சொக்க தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மலர் தமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள். உள்ளிட்ட அந்த பாடலை ஜெயச்சந்திரன், சுஜாதா மற்றும் சுவர்ணலதா குழுவினர் பாடியிருந்தார்கள். இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்குமே மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்ல போகின்றோம்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 416-821-0462.
2: கிப்ளி அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
3: ஏசியா கோல்டு,
2: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள், பொண்ணுக்கு தாலிக்கொடி, நகை திருத்த வேலைகள்,
3: விதவிதமான நகை தெரிவு,
2: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
3: லேசர் கட்டிங்,
2: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
3: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
2: ஏசியா கோல்டு, 416-746-2742.
4: KM Business Solutions. Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
5: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க, பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD மணித்தியால செய்திகள். CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: நேரம் இப்பொழுது காலை 8:02. மின் கடவுச்சீட்டு திட்டத்துடன் தொடர்புடைய கொள்முதல் செயல்முறையை உடனடியாக ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் தீர்மானித்துள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக நாளை முதல்வர் விஜய் திருச்சி செல்ல உள்ளார். கனடாவின் புதிய குடியுரிமை சட்ட திருத்தத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் கனடா குடியுரிமை பெற்றுள்ளனர். இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயே எதிர்கால முடிவுகள் அமையும் என ஈரான் கூறியுள்ளது.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தமிழ் எச்டியின் விடியல்
1: மற்றும் நவரச கவியரங்கிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இந்த கவியரங்கில் இணைந்து கொண்டு நீங்க கவி வழங்கலாம். எந்த நாட்டிலிருந்தும் இணைந்து சிறப்பிக்கலாம் நேர்களே. வெவ்வேறு நாடுகளிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்க என்று நம்புகின்றோம். ஆமாம், இணைந்து நீங்க சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். 416-644-2222. உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பில் நீங்க கவி வழங்கலாம். இன்னும் ஒரு தலைப்பாகவும் இருக்கலாம். அது ஒரு காதல் கவிதையா இருக்கலாம், அல்லது மொழி சார்ந்து, தேசம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து, அல்லது ஒரு புரட்சி கவிதை, இயற்கை சார்ந்து, இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த நல்லதொரு கவிதையோடு நீங்க இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். இப்ப எழுதுறதுக்கு நேரம் இல்லை இந்த அதிகாலை பொழுதுல என்றா கூட நீங்க படித்ததில் பிடித்த கவிதைகள் இருந்தா கூட எடுத்து வரலாம். ஆனால் எங்களுடைய நேயர்கள் நிச்சயமாக உங்களுடைய கவிதைகள் சொந்த ஆக்கத்தை தான் எடுத்து வருகிறீங்க. அது சிறப்பு, பெருமை, மேன்மை. இருந்தாலும் கூட நான் அதை இதனையும் சேர்த்து சொல்கின்றேன். எழுதுறதுக்கு இன்றைக்கு நேரம் இல்லாட்டா கூட நீங்க ஒரு படித்ததில் பிடித்த ஒரு கவிதை அந்த மாதிரி எடுத்து வர முடியும். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து சிறுவர்களுக்கான திருக்குறள் மற்றும் மொழி சார்ந்த நிகழ்ச்சியிலே சந்திக்க போன்றோம். உங்களுடைய குழந்தைகளை ஊக்கப்படுத்தலாம். அவர்கள் இணைந்து அவர்களுடைய கொஞ்சம் தமிழில் நாங்கள் அவர்களுடைய ஆக்கங்களை நாங்கள் கேட்டு மகிழ போன்றோம். அது குரல் அல்லது தமிழ் மொழி சார்ந்து, அல்லது ஏதாவது ஒரு பாடல், அல்லது ஒரு கவிதை, அல்லது ஒரு பேச்சு பேசி காட்டலாம். குட்டியாக ஒரு உரை நிகழ்த்தி காட்டலாம். அந்த மாதிரி தான் வார வாரம் செய்து வருகின்றார்கள் குழந்தைகள். பார்க்கலாம் என்று நம்மோடு யாரெல்லாம் இணைந்து சிறப்பிக்க போகின்றார்கள். பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சியினை தொடர்ந்து பெரிய பிள்ளைகளை நாங்கள் சந்திக்க போகின்றோம். பெரியவர்களுக்கு இன்றைக்கு அற்புதமான ஒரு தலைப்பு நீங்க பேசுறதுக்கு, நிலையாமை நம்மளுக்கு உணர்த்துவது என்ன. 34வது அதிகாரம், தெய்வப்புலவர் தந்தருளிய 34வது அதிகாரமாகிய நிலையாமை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக நீங்க பேசலாம். நிலையாமை என்கிற பொழுது அது நமக்கு வாழ்க்கையிலே எப்படி சொல்றது, பணம் நிலை இல்லை, யாக்கை உடல் நிலை இல்லை, அழகு நிலை இல்லை, அப்ப என்ன இந்த காலகட்டால சொல்ல வாரீங்க, ஒன்றுமே நிலை இல்லை. அப்படி மனசு சோர்ந்து போறதுக்கு அல்ல. நிச்சயமாக அதன் மூலம் எங்களுக்கு தெய்வ புலவர் எண்ணத்தை உணர்த்துகின்றார், ஒரு நிலையாமை என்ற அந்த அறக்கருத்தின் ஊடாக என்பதனை நாங்க பேசி பார்க்கலாம். நீங்களும் பொதுவாக பேசிக்கொள்ள. ஆகவே இவையெல்லாம் நிலை இல்லை என்று சொன்னால், நிலையில்லாத இந்த மிக சொற்பமான இந்த ஆயுள் காலத்துல நாம வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில எப்படி வாழணும், அதை பற்றி தான் நாங்க பேச போகின்றோம். சிறப்பிக்கிறதுக்கு நீங்க இணைந்து கொள்ளலாம். அது 9:30-10:30 வரைக்கும் பாடல் ஒன்றோடு கவியரங்கை ஆரம்பிப்போம்.

0: என்ன, கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000.
5: இருபது ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம், The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
6: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
7: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: நேரம் இப்பொழுது 8:13 நிமிடம். தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். அற்புதமான கவி வழங்க காத்திருக்கின்ற அத்தனை கவிஞர்களின் நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் வருக வருக என்று அன்போடும் தமிழின் பண்போடும் வரவேற்றுக் கொள்கின்றோம். முதலாவது கவிஞர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் ஜோதி, ரவிபாலா.
0: இனிய காலை வணக்கம் ரவிபாலா, அன்போடு வரவேற்கிறேன். சொல்லுங்க, எப்படி கவிதை வந்திருக்கின்றது, என்ன தலைப்பிலே?
8: நன்றி ஜோதி, வாய்ப்புக்கு நன்றி. ஜோதி, எங்கள் விருப்பப்படி கவிதை தலைப்பு எடுத்து வர சொன்னீர்கள், அதன்படி நான் தலைப்பு எடுத்து வந்திருக்கிறேன். என்னவென்றால், என்னுடைய தலைப்பு என்னவென்றால், யார் இந்த புலம்பெயர் தமிழர் என்ற தலைப்புலதான் நான் கவிதை
0: எழுதியிருக்கிறேன்.
8: காரணம், ஆமாம், காலத்தின் தேவை என்றிருக்கிறேன். சில ஒரு சிலர் அறிவீதிகள் அல்லது எதுவும் அறியாதவர்களோ தெரியாது, அவர்களின் அந்த கூக்குரலும் கொஞ்சம் தொனி, எல்லாருமே இல்ல, ஒரு சில எங்களை, அதாவது புலம்பெயர்ந்தவர்களை ஏளனமாகவும் அல்லது அவங்களோட உதவி தேவையில்லை என்ற மாதிரியும் அல்லது உங்களுக்கு உரிமை இல்லை என்ற மாதிரியும் நீங்கள் விட்டு போனவர்கள் என்ற மாதிரியும் ஒரு சில குரல்கள் ஒலிக்கின்றன. அதன் நிமித்தம் நான் இந்த கவிதை எழுதிக்கிறேன் ஜோதி.
0: எங்க தாயகத்தில் ஒலிக்குதான், விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி, அப்படியா?
8: ஆமா, அல்ல ஓடி போனவர்கள் அல்லது ஒரு வார்த்தை பிரிவுங்களால் சில தாக்குதல், எல்லோரும் அல்ல, பெரும்பாலும் அல்ல, சில எங்களை கொச்சைப்படுத்துகிறார், அதற்காகத்தான் இந்த கவிதை நான் எழுதினேன் ஜோதி.
0: சரி, அந்த தாக்குதலுக்கு பதிலடி என்ன கொடுக்க போறீங்க?
8: அதோ என்னுடைய கவிதையின் தலைப்பு, யார் இந்த புலம்பெயர் தமிழர். தமிழ் மொழி ஒன்றை உயிராய் கொண்டு, தாய் தந்தை மொழியை வேதவாக்கால், குடும்பச்சுமையே குலதெய்வமாய் போற்றி, உடன் பிறந்தோர் உயர்வே உளமாய், அடைத்த வழியை உடைக்க களமாடி, விதையாய் போன வீரர் ஓரணியில், பாரெங்கும் சிதறி வறுமை நிலையை வாடிய இனம் தேடி, வாடி மடியாமல் துதியுகம் ஒன்று வேண்டி கடல் தாண்டிய இன்னொரு அணி, வாடிய இனம் தேடி வாடி மடியாமல் துதியுகம் வேண்டி கடல் தாண்டிய இன்னொரு அணி, பசி என்று வந்தது அத்தனையும் பறக்கும், பறந்தவர் சிதறி பாரெங்கும் விதை கொண்டனர், பறந்தவர் சிதறி பாரெங்கும் விதை.

0: கொண்டனர். காலத்தின் வரைவு கட்டாய வேண்டும் தவம், இது காலத்தின் வரைவு கட்டாய வேண்டும் தவம். புகலிடம் வேண்டினர், புகலிடம் எதுவும் இல்லை, பசியதை போக்கிட பெற்றவளும் இல்லை, மகிழ்ந்து பருவாரிட துணையவளும் இல்லை, தட்டில் தந்திட தமக்கை அவளும் இல்லை. அத்தனையும் புதிது, சமையலும் புதிது, சங்கடம் எதுவும் இல்லை, சமைத்ததும் சலிக்கவில்லை, அதையே உண்டு அறுவடை செய்தனர். அத்தனையும் புதிது, சமையலும் புதிது, சங்கடம் எதுவில்லை, சமைத்ததும் சலிக்கவில்லை, அதையே உண்டு அறுவடை செய்தனர். உதரும் பணியில் குருதியே உறையும், உதரும் பணியில் குருதியே உறையும். புரியா மொழியில் அத்தனையும் புரிந்தது, புரியா மொழியில் அத்தனையும் புரிந்தது. கிடைத்த வேலையில் உழைக்கும் சாமர்த்தியம், அன்று கிடைத்த வேலையில் உழைக்கும் சாமர்த்தியம். 8 மணி நேர வேலை வரையறை மாற்றினர், 8 மணி நேர வேலை வரையறை மாற்றினர். இரட்டிப்பான பணி உழைக்கும் உறுதி, உறங்க மறந்த நேர்கொண்ட விழிகள். இரட்டிப்பான பணி உழைக்கும் உறுதி, உறக்கம் மறந்த நேர்கொண்ட விழிகள். அசலிகானா உழைப்பு, சாத்தியமான வெற்றி. அத்தனையும் தனக்கு மட்டும் உடமை அல்ல, உள்ளமதில் தியாகம். அத்தனையும் தனக்கு மட்டும் உடமை அல்ல, உள்ளமதில் தியாகம். வறுமை பிடிக்கு தமிழினம் மடிந்து கொள்ளும், எழுதப்படாத சாசனங்கள் காலமிட்டது இலக்கு. வறுமை பிடித்து தமிழினம் மடிந்து கொள்ளும், எழுதப்படாத சாசனங்கள் காலமிட்டது இலக்கு. பிரபஞ்சம் மாற்றியது, உழைப்பும் உறுதியும் இனம் சார்ந்த உணர்வும் இரத்த உறவும் புதிய சாசனம் இருளை கிழித்தது. இனம் சார்ந்த உணர்வும் இரத்த உறவும் புதிய சாசனம் இருளை கிழித்தது. வறுமை அறக்கல் வழி தெரியாது மாயம், வறுமை அறக்கல் வழி தெரியாது மாயம். தொடரும் யூரோவும் பெய்து கழித்தது, தமிழ் மண்ணில் பூக்கள் பூத்தன. உலக மொழியில் உறக்க பேசும் தமிழினம் இன்று, உதவி கேட்பில் உதவும் கரங்களிலோ. உலக மொழியில் உறக்க பேசும் தமிழினம் இன்று, உதவி கேட்பின் உதவும் கரங்கள் இதோ. புகலிடம் கேட்டவர் மாடிமனை கொண்டனர், புலம் பெயர்ந்தவர் உச்சம் உழைப்பின் நிதர்சனம். புகலிடம் கேட்டவர் மாடிமனை கொண்டனர், புலம் பெயர்ந்தவர் உச்சம் உழைப்பின் நிதர்சனம். கெட்டவ தருவாம் பணியையும் விஞ்சினர், கெட்டவ தருவாம் பணியையும் விஞ்சினர், தம்மை தியாகம் செய்து இனத்தின் ஒளி ஆயினர். புலம் பெயர்ந்தவர் தம்மை இகழல் நிலவோ, அறிவில்லா மூடர் ஆர்ப்பரித்தல் நிலவோ. புலம்பெயர்ந்தவர் தம்மை இகழல் நிலமோ, அறிவில்லா மூடர் ஆர்ப்பரித்தல் நிலமோ. தூரதேசம் வாழ்ந்தாலும் சொப்புள் உறவு தூரப்போகாது, தூரதேசம் வாழ்ந்தாலும் சொப்புள் உறவு தூரப்போகாது. தன்னையே உருக்கி ஒளி தரும் தீபங்களே புலம்பெயர்ந்தோம், தங்களையே உருக்கி ஒளி தரும் தீபங்களே புலம்பெயர்ந்தோம். போற்றுங்கள் அவர்களை, கரம் மீட்டுங்கள் அன்பின் உறவுக்காய். போற்றுங்கள் அவர்களை, கரம் மீட்டுங்கள் அன்பின் உறவுக்காய். உலகப்பந்தில் ஒற்றை புள்ளியில் ஒன்றாய் இணைவோம், உலகப்பந்தில் ஒற்றை புள்ளியில் ஒன்றாய் இணைவோம். எமக்கு என்ற முகவரி தமிழால் நாம், தமிழராய் நாம், நாம் தமிழர். நன்றி ஜோதி.
1: ஆமாம், மிக உணர்வு பூர்வமாக அந்த கவிதை எழுதி வாசிச்சிருக்கிறீங்க. மிக அருமை ரவிபாலா, வளமை போல மிக அற்புதமான ஒரு கவி வழங்கி இருக்கிறீங்க. புலம்பிய தமிழர் யார் என்ற ஒரு கேள்வியோடு கண்டிப்பாக இந்த பனி தேசத்திலும் குருதி உறைந்து நிற்பவர்கள் புலம்பெயர் தமிழர்கள், 8 மணி நேர பணியெல்லாம் அதையும் தாண்டி பணிபுரிபவர்கள் புலம்பெயர் தமிழர்கள், உறக்கம் தொலைத்தவர்கள் புலம்பெயர் தமிழர்கள், இதெல்லாம் நம்முடைய தியாகங்கள். புதுயுகம் வேண்டி புலம்பெயர்ந்தோம், நிச்சயமாக வறுமையினும் அரக்கனை ஒழிக்க புலம்பெயர்ந்தோம், உதவும் கரங்களாக இன்று இருக்கின்றோம். வேறு என்ன உங்களுடைய கவிதை பற்றி சொல்ல விரும்புறீங்க?
0: நிச்சயமாக சில யோசிக்கலாம், வெளிநாட்டில இருந்து பட்ட துன்பங்கள், எங்கள் இனத்தை வேறுகொண்ட செய்த தியாகங்கள் எல்லாம் மறக்க முடியாது. ஜோதி, சாப்பாடு சாப்பாட்டை மறந்தம், நித்திரை மறந்தம், அது இன்றும் தான். இலகுவான வழி இல்லை, கடுமையான உழைப்பு எங்களையே இழந்து தங்களை இழந்து இங்கே தமிழினமும் போராடி கொண்டிருக்கிறது என்பதை சிலருக்கு அது விளங்குறது இல்லை,
1: நம்முடைய தியாகங்கள் அத்தனையும் மிக்க மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி ஜோதி, நன்றி,
1: நன்றி, வணக்கம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த கவிஞர், வணக்கம்.
2: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருங்க?
1: நலமாக இருக்கின்றேன் ரமேஷ். வாருங்க, வரவேற்கிறேன். சொல்லுங்க.
2: நன்றி. அபிபாலா கவிதை அதிகமா நல்ல உணர்ச்சி புறமா வந்து வாழ்த்துக்கள்.
1: கண்டிப்பா. ஆமா ஆமா.
2: எனது வந்து காதல் கவிதை தான். அதிசயமே அதிசயக்கும் அதிசயம்.
1: அதுதான் காலையில வந்தீங்களோ?
2: வந்தோம். ஆமா.
1: சரி சரி. பூவுக்கள் ஒளிந்திருக்கும்
2: கனிக்கூட்டம். அதுவெல்லாம் ஆரம்பிக்கிறது. பூவுக்கள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் இல்லை. வானவில் மறைவதும் அதிசயம் இல்லை. விண்ணில் நட்சத்திரம் இருப்பதும் அதிசயம் இல்லை. வண்ணத்து பூச்சிகள் நிறங்கள் இருப்பதும் அதிசயம் இல்லை. பூமிக்குள் தங்கம் இருப்பதும் அதிசயம் இல்லை. காதல் சங்கத்தில் நீ அங்கம் வகிப்பதும் அதிசயம் இல்லை. வங்கத்தில் புயல் வருவதும் அதிசயம் இல்லை. அன்னத்தில் நீ கை வைப்பதும் அதிசயம் இல்லை. நீ என்னை பார்த்ததும் கன்னத்தில் குழிவிழுவதுதான் அதிசயம். ஈரான் அமெரிக்கா போரும் அதிசயம் இல்லை. உனக்கு என் பேரு தெரியாதுதான் அதிசயம். உலக அழகியும் அதிசயம் இல்லை. நீ எனக்கு பேரழகியாக இருப்பதுதான் அதிசயம். யாயும் ஞாயும் யாரோ என்பதும் அதிசயம் இல்லை. நீயும் நானும் ஒரே தேரே என்பதுதான் அதிசயம். கல்லுக்குள் ஈரம் இருப்பதும் அதிசயம் இல்லை. உனக்குள் நான் பாரமாக இருப்பதுதான் அதிசயம். பாறைக்குள் தேரை இருப்பதும் அதிசயம் இல்லை. உனக்குள் நான் இருப்பது தெரியாதுதான் அதிசயம். நீ வையகத்தின் தலைமகளாக இருப்பதும் அதிசயம் இல்லை. எனக்கு நீ மணமகளாக வராதுதான் அதிசயம். நாம் இருவரும் சேர்ந்தாலே அதிசயமே அதிசயக்கும் அதிசயமாகும் நம் வாழ்க்கை. நன்றி.
1: உனக்குள் நான் இருப்பது ஒரு அதிசயம்.
2: அது தெரியாதது அதிசயம்.
1: அது தெரியாம இருக்கிறாங்களே, என்ன செய்யலாம்? அவ்வளவுக்கு விளக்கம் இல்லாம இருக்கிறாங்க. பேரழகியா இருப்பது ஒரு அதிசயம். எல்லாவற்றையும் தாண்டி அந்த கண்ணு குழி இருக்குதுல்ல, அது இன்னொரு அதிசயம். நிச்சயமாக மிக சுவாரஸ்யமா சுவையான ஒரு கவி கொடுத்திருக்கிறீங்க. வேற என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க.
2: அதிசயமா எத்தனை நாளைக்கு அதிசயமா ஒரு புதிராக இருக்கிறது. காதல் சங்கத்தின் அங்கமா இருக்கீங்க, மணமகளா இருப்பது அதிசயம் தான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா அது இப்படி ஆகும் இல்லையா? கண்டிப்பா. ஆமா. எதுவுமே அதிசயம் இல்லை இந்த உலகத்துல, இவைதான் அதிசயம் என்பதனை சொல்லி இருக்கிறீங்க. வித்தியாசமாக சிந்தித்து அந்த கவியை வழங்கி இருக்கிறீங்க ரமேஷ். மிக சிறப்பான ஒரு காதல் கவிதை. எல்லாவற்றையும் தாண்டி அந்த கண்ணுக்குழி அதிசயம் தான் இன்னும் அதிசயம்.
2: எல்லாருக்கும் விழாது, கோடியில ஒருத்தருக்குதான்
1: விழும்பாங்க.
2: இடப்பக்கம் இருந்தா ரொம்ப நல்லது.
1: எனக்கு இருக்குது, அதனாலதான் கேட்டேன். எல்லாரும் பாக்க போறாங்க ஜோதிக்கு. சரி சரி, உண்மையிலேயே இருக்கிற, அதனாலதான் கேட்டேன். சரி சரி. சிறப்பு, அற்புதமான ஒரு கவிதை. மீண்டும் சந்திப்போம்.
2: சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். இத சொந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசலாமே.
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
1: நேரம் இப்பொழுது 8:26. தொடர்ந்து அடுத்த கவிஞரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
2: நீங்க கலவணக்கன் நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் கவிஞர் இல்ல, நான் அதை கற்றுக்கொள்ளவர்.
1: சரி சரி, கவிதை மாணவன் என்று சொல்றீங்க. நல்லது நல்லது, சொல்லுங்க. அப்படி நல்லது ஒரு அவை அடக்கத்தோடு ஆரம்பிக்கிறீங்க, சிறப்பு, சொல்லுங்க.
2: நான் வந்து வசந்தத்தில் ஞாயிறு விடியல் என்ற கவிதை நான் சொல்றேன்.
1: வசந்தத்தில்
2: வசந்தத்தில் ஞாயிறு விடியல் ஞாயிற்றுக்கிழமை விடியல் நல்ல நாளாக.
1: ஆமாம் ஆமாம், சிறப்பான ஒரு தலைப்பு. கேட்போம் என்ன எழுதி இருக்கிறீங்க அந்த தலைப்பின் கீழே, சொல்லுங்கள்.
2: சொல்றேன். கோடை பிறந்தது குளிர்த்தனது போர்வையை மடித்து விலகியது. கோடை பிறந்தது குளிர்த்தனது போர்வையை மடித்து விலகியது. வாடை காற்று கூட என்று வசந்தத்தின் வாசம் பூசி என்மேல் மென்மையாக வீசி செல்கிறது. கவலைகளின் கதவுகள் பூட்டப்படட்டும், இயற்கையின் வாசல்கள் திறக்கப்படட்டும். வண்ண மலர்கள் குலுங்கி குலுங்கி புன்னகை மொழியில் நம்மை வரவேற்கின்றன. நாமும் ஒருமுறை மரம் விட்டு சிரித்து பார்ப்போம். புன்னகையின் ஒளியில் பல துயரங்கள் நுள்ளாய் கலைந்து போகும். இந்த உலகம் ஒரு மேடை என்றால் நாமும் அதில் ஒரு நடிகர் தானே. அழுவதற்கல்ல, மகிழ்ச்சியின் பாத்திரமாய் வாழ்ந்து காட்டுவதற்காக. பூக்கள் பூத்து குலுங்கும் இந்த அழகை கண்டும் இதயம் புண்ணாகிக் கொண்டு வேதனையில் இருந்து விலகி கிடக்காதீர்கள். பூக்கள் பூத்து குலுங்கும் இந்த அழகை கண்டும் இதயத்தை புண்ணாக்கிக் கொண்டு வேதனையில் இருளில் வீழ்ந்து கிடக்காதீர்கள். விழுந்தாலும் எழுங்கள், சோர்ந்தாலும் புன்னகையுங்கள். ஏனென்னால் ஏனெனில் வசந்தம் ஒவ்வொரு மரத்துக்கும் மீண்டும் தளிர்க்கும் வாய்ப்பை தருகிறது. நமக்கு கிடைத்த வாழ்க்கை நாம் நினைத்தபடி அமையாமல் போயிருக்கலாம். ஆனால் நாம் வாழும் இந்த நொடியை அழகாக்கும் அதிகாரம் இன்னும் நம் கைகளில்தான் இருக்கிறது. வண்ண ஆடைகள் அணியுங்கள், வசந்த நிறங்களை மனதில் அணியுங்கள். மகிழ்ச்சியை விருந்தராக அல்ல, வீட்டாராக வரவேற்றுக் கொள்ளுங்கள். புகையாலும் மதுவாலும் உயிரை சுருக்காதீர்கள். புன்னகையாலும் நம்பிக்கையாலும் வாழ்க்கையை விரிவாக்குங்கள். புத்தாண்டு வெறும்பரை காத்திருக்க வேண்டாம். கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியையும் புதிய பிறப்பாக கொண்டாடுங்கள். இன்று ஞாயிறு என்பதால் சோம்பாதீர்கள். இன்று வாழ்வு உங்களுக்கு அளித்த புதிய அத்தியாயம் என்று எண்ணுங்கள். இயற்கை தந்த இந்த நாளை இன்முகத்தோடு வரவேற்போம். நெஞ்சில் ஒளியையும் வாழ்வில் நம்பிக்கையை மேற்றி நிமிந்து நிற்போம். வசந்தம் வெளியே மட்டுமல்ல, நம் உள்ளத்தில் மலரட்டம் உலர்ந்த
1: அருமை அருமை. ஞாயிறு என்று சொல்லிவிட்டு தூங்காதீர்கள், அருமையாக இருக்கிறீங்க. உலகம் ஒரு மேடை, அதில் நாம் எல்லாம் நடிகர்கள் என்ற அந்த உண்மையை சொல்லி இருக்கிறீங்க.
2: நாங்கள் பல முறை இந்த விரைவில் பயமுறை சோகமாக இருவோம். கவலைகள் எப்படி இருக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறவங்க சொல்லி போட்டு போறோம்.
1: ஆமா, எவ்வளவோ வழிகளை சுமந்து கொண்டு எல்லோருக்கும் கொடுப்பவர்களாக இருந்து கொண்டிருப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். வீழ்ந்தாலும் எழுந்திடுங்கள், அதுக்கு மரங்கள் இலை உதிர்ந்தாலும் மறுபடியும் தளிர்க்கின்றன என்பதை எடுத்து காட்டி மிக அருமையாக அதிலே ஆரம்பித்தது இன்னும் சிறப்பாக இருந்தது. குளிர் தனது போர்வையை மடித்து விட்டு அந்த இரண்டு மூன்று வார்த்தை வசனங்கள், ஆரம்ப வசனங்களை சொல்லுங்க, கேட்போம் மறுபடியும்.
2: கோடை பிறந்து குளிர் தனது போர்வையை மடித்து விலகியது. வாடை காற்று கூட என்று வசந்தமாய் பூசி என்மேல் மென்மையாய் வீசி செல்கிறது. நேற்று நான் வீடியோ நட கேட்கதான் அந்த காற்று படையக நல்லா இருந்தா அப்ப யோசிச்சுதான் இப்ப இன்றைக்கு ஞாயிறை பற்றி இந்த கோடை காலத்தை பற்றி இந்த பூக்களும் பூத்து இருந்த அழகா இருந்தது. அதுதான் இப்படி மாத்தினேன், அந்த சிந்தனை வந்தது.
1: சிறப்பு, சிறப்பான ஒரு சிந்தனை கூடிய ஒரு அற்புதமான கவி வழங்கி இருக்கிறீங்க. நல்ல உற்சாகமும் அதே நேரம் நல்ல சிந்தனைகளையும் உள்ளடக்கிய ஒரு கவிதையாக இருந்தது. மிக்க நன்றி புருஷோத்தமன், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி,
1: வணக்கம். இப்பொழுது எங்களோடு தாயகத்தில் இருந்து கலாமா அவர்கள் இணைந்திருக்கின்றார். இனிய காலை வணக்கம் கலாமா.
4: வணக்கம் அம்மா.
1: இனிய வணக்கம், நீண்ட நாட்களின் பின்னர் பேசுகின்றோம். மறுபடியும் மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்களை அன்போடு சிஎம்ஆர் வானொலிக்கு நாங்க வரவேற்றுக் கொள்கின்றோம்.
4: வாசிக்கவா?
1: ஆமாம், சொல்லுங்க. என்ன தலைப்பு கவி வழங்க போறீங்க?
4: பாலியல் வேட்டையில் அவள்.
1: பாலியல் வேட்டையில் அவள். சமூகத்துக்கு ஒரு சாட்டை அடி கொடுக்க வருகின்றது உங்களுடைய கவிதை.
4: ஆமாம்,
1: கேட்போம்.
4: மௌன வழியை மூடும் நினைவுகளின் மேகம் கன்னி அவள் புன்னகையை காணாமல் செய்ததோ. மௌன வெளியை மூடும் நினைவுகளின் மேகம் கன்னி அவள் புன்னகையை காணாமல் செய்ததோ. யாரை நம்ப திரும்பும் இடமெங்கும் வலிகள். பாலியல் சுதந்திரத்திற்கென்றே படைக்கப்பட்டவளாக யாரை நம்ப திரும்பும் இடமெங்கும் வழிகள் பாலியல் சுகத்திற்கென்றே என்றே படைக்கப்பட்டவளாக பெண்மையை பிடுங்கும் பேராற்றல் கொண்டோரே பிரபஞ்சத்தின் அழகே அவளிடம் உணர்வீரோ. பெண்மையை பிடுங்கும் பேராற்றல் கொண்டோரே பிரபஞ்சத்தின் அழகே அவளிடம் உணர்வீரோ. காவி உடைக்குள் காக்கி சட்டையுள் குருத்துவத்துள் ஆசிரியத்தினுள் ஆதிக்கமாய் உறைந்த காமம். காவியுடைக்குள் காக்கி சட்டையுள் குருத்துவத்துள் ஆசிரியத்தினுள் ஆதிக்கமாய் உறைந்த காமம் பெண்ணினத்தை வாழ விடுமா? அன்று தொட்டு இன்று வரை இதுவே விதியா? பெண்ணினத்தை வாழ விடுமா? அன்று தொட்டு இன்று வரை இதுவே விதியா? தீரவில்லை தீர்வில்லையா? அற்ப ஆசைகள் அழிவை நோக்குமே தத்துவங்கள் செப்பி யாருக்கு என்ன பலன்? அற்ப ஆசைகள் அழிவை நோக்குமே தத்துவங்கள் செப்பி யாருக்கு என்ன பலன்? உலகம் போற்றும் தத்துவத்தை மாசுபடுத்தலாமா? உத்தமர்கள் என்றுரைத்து மார்பு தட்டலாமா? உலகம் போற்றும் தத்துவத்தை மாசுபடுத்தலாமா? உத்தமர்கள் என்றுரைத்து மார்பு தட்டலாமா? பிஞ்சுகளை இளங்குருத்துக்களை பதின்ம பாலகிகளை பதன் பார்த்து மகிழும் வேட்டை யுகம் ஆந்தரே. பிஞ்சுகளை இளங்குருத்துகளை பதின்ம பாலகிகளை பதம் பார்த்து மகிழும் வேட்டை யுகம் ஆந்தரே. பெண் பாவம் பொல்லாதது பெற்றிடுவீர் சாபத்தை. பெண் பாவம் பொல்லாதது பெற்றிடுவீர் சாபத்தை. தீண்டி மகளாதிர் திருடும் சுகத்திலே தீண்டி மகளாதிர் திருடும் சுகத்திலே திருமண பந்தத்தை புனிதமாக கொண்டாடுங்கள். திருமண பந்தத்தை புனிதமாக கொண்டாடுங்கள். நன்றி.
1: மேடம், இப்போல நல்ல சமூக அக்கறையோடு வந்திருக்கின்ற அந்த கவிதை, பாலியல் சுகத்திற்காக பெண்கள் படைக்கப்பட்டார்கள் என்ற ஒரு கேள்வியோடு, காவியுடைய காக்கி சட்டை காமமுள்ளி, இதன் மூலம் நீங்க கூற வருவதை சற்று இன்னும் பொதுவாக சில வார்த்தைகளிலே சொல்லுங்க.
4: இல்ல, இப்போது வந்து யாரு சொல்லி அண்மையில் ஒரு தென்னிந்திய போதகர் ஒருவரால் வன்னியிலே பெண் பிள்ளைகள் மது கொடுக்கப்பட்டு ஒரு காம இச்சைக்கு பலியாகினார்கள். இதே போல ஐயர் ஐயர் என்கின்ற ஒருவரால் அண்மையில் இப்போ 6 மாசத்துக்கு முன்னதாக ஒரு பிரச்சனை, இப்போது இந்த காவி உடை தரித்தவர்களால் ஒரு பிரச்சனை. ஆனால் அதற்கு வந்து என்னுடைய கேள்வி, புத்த தர்மம் வந்து எவ்வளவோ சொல்லிக்கோ, அன்புதான் இன்ப ஜோதி, அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக மகாசக்தி என்று சொன்ன புத்தர் அதன் இன்பத்திலே பெண்ணோடு வாழ்ந்து அந்த அதை விட்டு துறவரத்துக்குள் போன ஒருவர், இவர்கள் காவை உடைய உடுத்து விட்டு குழந்தைகளை இப்படி செய்து விட்டு அவர்கள் நிரபராதி என்று சொல்வதை விட அவர்கள் திருமணத்தை செய்து அந்த அந்த பந்தத்தை புனிதமாக்க வேண்டும். அதுதான் என்னுடைய அப்படியே ஒரு அசிங்கமான வேலையை செய்து பெண் பிள்ளைகள் அப்படி, ஏன்னா பெண்கள் இப்படியே இளம் பிள்ளைகளாகட்டும் பருவ பெண்களாகட்டும் திருமணம் முடித்த பெண்களாகட்டும் வயோதிப பெண்களாகட்டும் பாலியல் என்பது பாகுபாடுன்றி தானே நடக்கிறார். அது எப்படி பெண் அதபடியே பெண் இதற்கத்தான் படைக்கப்பட்டவளா என்ற ஒரு கேள்விக்கு யாரும் பதில் இல்லை. ஆனபடியாக கேட்கிறேன் நான், அது உண்மையில் இது ஒரு பாரதூரமான குற்றங்கள் எங்களுடைய சமூகத்திலே ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா அது 2-3 நாட்கள் தான் அது மாறிவிடும், அது மாறி இன்னும் ஒன்று வந்துவிடும், அது அப்படியே போயிடும். இது பழக்கப்பட்டு விட்டோம் நாங்களும், என்ன செய்வது, ஒன்றுமே முடியாது, செய்ய முடியாது. நன்றி அம்மா.
1: நாளும் பொழுதும் அதை குறிப்பாக தாயகத்திலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக. மிக நன்றி கலாமா. பார்க்கலாம், சமூகம் திருந்துவதற்கான நல்ல ஒரு கவிதையை கொடுத்திருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி அம்மா.
1: நன்றி, வணக்கம். ஆம் நேயர்களே, நீங்களும் கூட இணைந்து கொண்டு கவிதையை சொல்லலாம். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து திருக்குறள் நிகழ்ச்சியிலே குழந்தைகளை சந்திக்கப் போகின்றோம்.

0: கிச்சன வாட்டர்லூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாடு திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாடு 825 பேஸ்னோ அவென்யூ சி 101 ஸ்காப்ரூ 416-299-9 ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வீத கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36 சைபர் 1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்காப்ரூ ஏசியன்ஸ் Mega Sale. பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28 திகதி சப்பர திருவிழா மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும் மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும் மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும் மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5 திகதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6 திகதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட் பிராம்டன் கற்பக விநாயகர் ஆலயம் 905-458-9701.
1: நேரம் இப்பொழுது காலை 8:41. அழகான கவிதைகள், அற்புதமான கவிதைகள், அறம் நிறைந்த கவிதைகளை வழங்கி கொண்டிருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி. இப்பொழுது எனது வரிகளில் நேர்களை காணவில்லை, அப்போ நான் தனி கவி பாடணும். எனது வரிகளிலே கவிதை ஆன்மீகமாக செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது கண்ணனுக்காக ஒரு கவிதை, கண்ணனுக்கு கவி அமுது என்ற தலைப்பிலே. ஆமாம், பெரிதாக இல்லை, இருந்தாலும் அதை தருகின்றோம். கண்ணனுக்கு கவி அமுது. குட்டி கண்ணனுவன் குறும்புகளில் மன்னனிவன், கட்டி கரும்பினவே இரட்டிப்பாய் தீத்திப்பான். குட்டி கண்ணனிவன் குறும்புகளில் மன்னனிவன், கட்டி கரும்பினவே இரட்டிப்பாய் தீத்திப்பான். ராதையின் காதலனே, இனிய கீதையின் நாயகனே, ராதையின் காதலனே, இனிய கீதையின் நாயகனே, மலையை குடையாக்கி கோவர்த்தனன் ஆனவனே. ராதையின் காதலனே, இனிய கீதையின் நாயகனே, மலையை குடையாக்கி கோவர்த்தனன் ஆனவனே. வெண்ணை திருடியவா பெண்ணையும் திருடிவிட்டாய், வெண்ணை திருடியவா பெண்ணையும் திருடிவிட்டாய், கண்களிலே நிறைந்த கனவினிலும் தோன்றுகின்றாய். அள்ளியுனை அணைத்திடுவேன் துள்ளி நீயும் வந்துவிடு, அள்ளியுனை அணைத்திடுவேன் துள்ளி நீயும் வந்துவிடு. பாவை இவள் நெஞ்சினிலே பாரமெல்லாம் குறைத்துவிடு. அள்ளியுனை அள்ளியுன்னை அணைத்திடுவேன் துள்ளி நீயும் வந்துவிடு, பாவை இவள் நெஞ்சினிலே பாரமெல்லாம் குறைத்துவிடு. கலியுகத்து கண்ணா கவிமலை பொழிகின்றேன், கலியுகத்து கண்ணா கவிமலை பொழிகின்றேன், காதில் உனக்கு கேட்கலையோ காரிகை மனது புரியலையோ. கலியுகத்து கண்ணா கவிமலை பொழிகின்றேன், காதில் உனக்கு கேட்கலையோ காரிகை மனது புரியலையோ. மனையெல்லாம் நிறைந்து மனதிலும் உறைந்து விட்டாய், என் மனையெல்லாம் நிறைந்து மனதிலும் உறைந்து விட்டாய். மாயவா உன்னை பிடிக்கிறதே மனமெல்லாம் துடிக்கிறதே, மனையெல்லாம் நிறைந்து மனதிலும் உறைந்து விட்டாய். மாயவா உன்னை பிடிக்கிறதே மனமெல்லாம் துடிக்கிறதே. ஆவினத்தின் ஆனந்தமே பூவையரின் பேரின்பமே, புல்லாங்குழல் இசையாலே பாவங்களை தீட்டிடுவாய். ஆவினத்தின் ஆனந்தமே பூவையரின் பேரின்பமே, புல்லாங்குழல் இசையாலே பாவங்களை தீட்டிடுவாய். வெண்ணெய் என என் மனமும் உருகித்தான் கரைகிறதே, வெண்ணையென என் மனமும் உருகித்தான் கரைகிறதே, வருதுன்பம் தீர்த்திடவே விரைந்தோடி நீ வந்துவிடு. வெண்ணையென என் மனமும் உருகித்தான் கரைகிறதே, வரும் துன்பம் தீர்த்திடவே விரைந்தோடி நீ வந்துவிடு. வானின் நிறம் கொண்டவனே, பூவின் மணம் கொண்ட மாலை குமரியரே, வாஞ்சை வலையில் வீழ்த்திய மன்மதனே. வானின் நிறம் கொண்டவனே, பூவின் மணம் கொண்ட மாலை குமரியரே, வாஞ்சை வலையில் வீழ்த்திய மன்மதனே. அன்னை யசோதை உன்னை உரலிலே கட்டி வைத்தாள் என்று உன்னை நானும் எந்தன் இதய சிறையிலே பூட்டி வைத்தேன். அன்னை யசோதை உன்னை உரலிலே கட்டி வைத்தாள் என்று உன்னை நானும் எந்தன் இதய சிறையிலே பூட்டி வைத்தேன். பாஞ்சாலி துயர் துடைத்து அவள் மானம் காத்தவனே, பாவை இவள் அழைக்கின்றேன் பரந்தாமா நீ வந்துவிடு. பாஞ்சாலி துயர் துடைத்து அவள் மானம் காத்தவனே, பாவை இவளும் அழைக்கின்றேன் என் பரந்தாமா நீ வந்துவிடு.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நவரச கவியரங்கோடு. கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். கண்ணனுக்கோர் கவி அமுது, அந்த மாதிரி ஒரு கவிதை என்னுடைய கவிதையை கொடுத்தேன். ஆமாம், நீங்கள் இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றன, இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து சிறுவர்களுக்கான தமிழ்மொழி திருக்குறள் சார்ந்த நிகழ்ச்சியில் சந்திக்க போகின்றோம். அதை தொடர்ந்து பெரியவர்கள் 34வது அதிகாரம் நிலையாமை குறித்து பேச போறீங்க. ஆன்மீகமாக செல்லலாம் என்று மற்றொரு கவிதையும் உங்களுக்காக தருகின்றேன் எனது ஆக்கத்தில். அது அன்பு. அன்பு ஒன்றுதான் அழியாத சொத்து இல்லையா? வள்ளுவர் கூறும் வாழ்வியல் அன்பு என்ற தலைப்பிலே அந்த கவிதையை தருகின்றேன். அடுத்த நிகழ்ச்சி திருக்குறள் தானே, அதனாலே அப்படியே போவோம். வள்ளுவர் கூறும் வாழ்வியல் அன்பு. அன்பொன்றே அகிலத்தில் உயர்வானது, அதுவே ஐயன் குரலின் பொருளானது. அன்பு ஒன்றே அகிலத்தில் உயர்வானது, அதுவே ஐயன் குரலின் பொருளானது. இதயத்தில் ஊற்றெடுக்கும் இனிய உணர்வு இது, இன்னுயிர்களின் அன்றாட தேடலும் இது. அன்பு ஒன்றே அகிலத்தில் உயர்வானது, அதுவே ஐயன் குரலின் பொருளானது. இதயத்தில் ஊற்றெடுக்கும் இனிய உணர்வு இது, இன்னுயிர்களின் அன்றாட தேடலும் இது. அகத்து அன்பை கண்ணீர் காட்டும் அடைக்கும் தாள் அதற்கு இல்லை. உடைத்து எறிந்தால் உயர்வே இல்லை, கடைசி வரை கிடைப்பதே மகிழ்வின் இல்லை. அகத்து அன்பை கண்ணீர் காட்டும் அடைக்கும் தாள் அதற்கு இல்லை. உடைத்து எறிந்தால் உயர்வே இல்லை, கடைசி வரை கிடைப்பதே மகிழ்வின் இல்லை. அறத்திற்கு மட்டுமா அன்பு துணையாகும்? அறத்திற்கு மட்டுமா அன்பு துணையாகும்? மரத்திற்கும் அன்பே மருந்தென அறிவோம். பகையையும் தணிக்கும் பண்புடை அன்பு பாரினில் நமக்கெல்லாம் அதுவே தெம்பு. அறத்திற்கு மட்டுமா அன்பு துணையாகும்? மரத்திற்கும் அன்பே மருந்தென அறிவோம். பகையையும் தணிக்கும் பண்புடை அன்பு பாரினில் நமக்கெல்லாம் அதுவே தெம்பு. என்பையும் பிறர்க்கே ஈய வைக்கும் எல்லோர் இதயங்களையும் நிறைத்து நிற்கும். கல்லிலும் ஈரத்தை கசிய வைக்கும் சொல்லிலும் சுவர்க்கத்தை காட்டி நிற்கும். என்பையும் பிறர்க்கே ஈய வைக்கும் எல்லோர் இதயங்களையும் நிறைத்து நிற்கும். கல்லிலும் ஈரத்தை கசிய வைக்கும் சொல்லிலும் சுவர்க்கத்தை காட்டி நிற்கும். புறத்து உறுப்புகளால் புகழ்வரினும் புனித அன்பொன்றே புத்துயிர் அளிக்கும். இதயத்தில் ஈரமிலார் பிணமே என்றார் பாசமில்லா மனிதரை பட்ட மரம் என்றார். புறத்து உறுப்புகளால் புகழ்வரினும் புனித அன்பு ஒன்றே புத்துயிர் அளிக்கும். இதயத்தில் ஈரமிலார் பிணமே என்றார் பாசமில்லாத மனிதரை பட்ட மரம் என்றார். என்பிலா புழுவை வெயில் காய்வது போல் அன்பிலா மனிதரை அறம் வருத்துமே. அறவழி அன்பே அகிலத்தை இணைக்கும் அரிய நட்பும் அமிழ்தாய் தித்திக்கும். என்பிலா புழுவை வெயில் காய்வது போல் அன்பிலா மனிதரை அறம் வருத்துமே. அறவழி அன்பே அகிலத்தை இணைக்கும் அரிய நட்பும் அமிழ்தாய் தித்திக்கும். அன்பு மரணம் இல்லறத்தை இளங்க வைக்கும் அழிந்த பின்பும் இதயங்களில் வாழ வைக்கும். தெய்வமும் அன்பும் ஒன்றென தெளிவோம் தெய்வ புலவன் குரலை எங்கும் மொழிவோம். அன்பு மரணம் இல்லறத்தை இளங்க வைக்கும் அழிந்த பின்பும் இதயங்களில் வாழ வைக்கும். தெய்வமும் அன்பும் ஒன்றென தெளிவோம் தெய்வ புலவன் குரலை எங்கும் மொழிவோம். தெய்வமும் அன்பும் ஒன்றென தெளிவோம் தெய்வ புலவன் குரலை எங்கும் மொழிவோம். நன்றி.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
0: நேரம் இப்பொழுது 8:55. தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி. ரவிபாலா.
0: இனிய வணக்கம் ரவிபாலா, சொல்லுங்கள்.
2: வந்த காரணம் என்னென்றால் ஜோதி, அறம்பேண்டி மனம் நொந்து பாடிய கலாமாவின் கவிதை என் மனதை தொட்டது. அது உண்மை. ஆமா, நீதி தேவதையும் கண்மூடி விட்டால் இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை அல்லது நியாயம் என்னென்று கிடைக்கும் என்று தெரியல. அவருடைய கவிதையின் அந்த அழுக்கம் புரிந்தது.
0: கண்டிப்பா.
2: அதே சமயம் ஜோதி, இன்னும் ஒன்று சொல்லணும். கண்ணில் நீர்வடிய சிறன்மேல் கைகளை போற்றிய வண்ணம் பரந்தாமனை வேண்டி நிற்கின்றோம். அருளேதும் கிடைக்கவில்லை. காரணம் என்னவென்று இப்பதான் புரிந்தது. அவனை நீ உங்கள் சிறையில் பூட்டி வைத்தால் நாங்கள் என்ற அருளை பெறுவது. சற்று திறந்து விடுங்கள்.
0: சிறையில் பூட்டி வைச்சிருக்க. சரி சரி,
2: நன்றி.
0: கண்டிப்பா கண்டிப்பா, மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். பாடலோடு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரலாம். அத்தனை அன்பு கவிகளுக்கும் நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மணித்தியால செய்திகள்.
2: CMR Tamil HD Hourly News.
3: நேரம் இப்பொழுது காலை 9:01. பரத்தித்துறை கடற்பரப்பில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 4 மீனவர்களை தேடும் பணிக்காக இந்தியாவின் உதவியை நாடியுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவின் தலைவராக இலங்கையின் முன்னாள் வெளிவிவகார செயலாளர் பிரசாந்த் காரியவசம் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவின் 42வது கூட்டத்தின் போதே இத்தெரிவு இடம்பெற்றது. தமிழக முதல்வரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக நாளை திருச்சி செல்ல உள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். கனடாவின் குடியுரிமை சட்டத்தில் கடந்த ஆண்டு இறுதியில் செய்யப்பட்ட திருத்தத்தின் மூலம் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் கனடா உரிமை சான்றிதழை பெற்றுள்ளனர். இவர்களில் 50%க்கும் மேற்பட்டோர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டிகளை காணவரும் ரசிகர்களுக்கான டொரண்டோ மைதானத்தில் மதுபானம் வாங்க புதிய அடையாள விதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி வெளிநாட்டு ரசிகர்கள் மதுபானங்களை வாங்க வேண்டுமெனில் கடவுச்சீட்டு மாத்திரமே செல்லுபடியாகும் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என ஃபிஃபா தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து நிலவி வரும் தீவிர போர் பதற்றங்கள் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலைகளில் புதிய மாற்றங்கள் பதிவாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் இன்னும் இறுதி முடிவை எட்டாத நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் போர் நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கக்கூடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார்.
1: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தமிழே
1: தமிழா தமிழா
0: தமிழ் எச்டியின் விடியல்
2: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 61 மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

நேரம் இப்பொழுது காலை 9:06. மீண்டும் மற்றமோர் திருக்குறளினும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. தொடர்ந்து 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. திருக்குறள் மட்டுமல்ல, வளமை போல நீங்க தமிழ் மொழி சார்ந்து என்ன ஒரு விடயத்தை நீங்க ஒரு பேச்சாக பேசி காட்டலாம் குழந்தைகள், அல்லது ஒரு கவிதை சொல்லலாம், அல்லது பாடலாம். அப்படி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ தமிழ் மொழியிலே அவற்றை நீங்க ஒப்புவிக்கலாம். இங்கே திருக்குறளும் சொல்லலாம். பொருள் தெரியாது விட்டா தனித்து குரல் பாவை கூட நீங்க சொல்லி செல்லலாம். நீங்க வளர்ந்து வந்து நிறைய எங்களை மாதிரி நிறைய ஆய்வரங்கங்கள் பொருள் எல்லாம் சேர்த்து சொல்லலாம். இப்பொழுது தனிய குரலோடும் செல்லலாம். சரி, இணைந்திருக்கின்ற குழந்தைகளை நாங்க பாடல் ஒன்றை தொடர்ந்து சந்திக்க போகின்றோம். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து 9:30 to 10:30 வரைக்கும் பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெறும். ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன், நிலையாமை என்ற அதிகாரம் தெய்வ புலமன் தந்தருளிய 34வது அதிகாரத்தை எடுத்து உங்களுக்கு பிடித்த குரல் பாக்கள் சொல்லலாம். இல்லாது விட்டால் நீங்க பொதுவாக நிலையாமை நமக்கு உணர்த்துவது என்ன, நிலையாத விடயங்கள் உங்களுக்கு தெரியும். எங்களுடைய உடல் என்பது நிலை இல்லை, அழகு நிலை இல்லை, பணம் நிலை இல்லை, எதுவுமே நிலை இல்லை. எவை எவையெல்லாம் நிலையானவை என்று நினைக்கிறீங்க, அல்லது இந்த நிலையாமை நம்மளுக்கு என்னத்தை உணர்த்துகின்றது? நிச்சயமாக நாங்கள் வாழ்கின்ற இந்த சொற்ப ஆயுள் காலத்திலே இவற்றை எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும். நிலையாமை உணர்ந்து நாங்கள் வாழ வேண்டும். உணராமல் வாழ்பவர்கள் இருக்கின்றார்கள். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கின்றன. பேசுறதுக்கு பேசுவோம். இணைந்து சிறப்பியுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் அதே இலக்கம் தான், இந்த மாற்றமும் இல்லை. பாடலோடு குழந்தைகளை சந்திப்போம்.

0: நன்றி. இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போன்றோம். அதற்கு அடுத்த நேர வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, கோதாஸ் கேக்குறேன்.
0: இனிய வணக்கம் கோதாஸ் அண்ணா, சொல்லுங்க.
1: அந்த முதல் கழிச்ச ரெண்டு பிள்ளைகளுக்கும் நன்றிகள். அவர்களின் ஆசிரியை மற்றும் அவர்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையர் எல்லோருக்கும் எனது நன்றிகள்.
0: மிக்க நன்றி. சொல்லுங்க.
1: நெல்லியாமை. நெல்லியாமை என்றது நாங்கள் படித்திருக்கோம் எந்த காலத்திலையும். முடி சார்ந்த மன்னரும் முடிவிலோர் பிடி சாம்பராவர். வாழ்க்கையில நாமல் இன்னத்தை சாதித்தோம் என்றதில்லை. நாங்கள் உழைப்போம், பணத்தை சுமைப்போம், ஆகப்போ நாக நன்றாக சாப்பிட மாட்டோம். வாழும் காலத்திலே நாங்களும் அனுபவித்து மற்றவர்களையும் வாழ வைக்கோம். இறந்து போனால் கூட எங்கள் உடல் வாழ வைக்கிறதுக்கு வழி இருக்கு. எங்கள் உடல்ல இருக்கிற உள்ளுறுப்புகளை தானம் செய்யலாம். அந்த தானம் செய்யலாம். ஏன் உடலையே ஆராய்ச்சிக்கு கொடுக்கலாம். அத்தனையும் நான்
0: செய்திருக்கிறேன்.
1: அது வந்து நாங்க இறப்புக்கு பின்னும் எங்களை உடல்ல இருந்து பெற்ற பாகத்தை கொண்டு யாரோ வாழ்கின்றார். அதிலே நாங்கள் ஒரு திருப்தி அடைய வேண்டும்.
0: பெரிய புண்ணியம். நம்முடைய கண்களால் இன்னொருவர் இந்த உலகத்தை காண்கிறார் என்றால்
1: எனக்கு நான் மரணம் நடந்த சம்பவத்தை எனக்கு மரணம் இல்லை. அவர்கள் உறுப்புகள் எப்போ அவர்கள் மற்ற இன்னும் உறுப்பை பெற்று வாழ்கிறவர்கள் எல்லோரும் மறைந்து முடிகிற காலத்திலே தான் அது எனக்கு முழு மரணம். நிச்சயமாக அந்த நிலையாமை என்றதை வந்து நான் உறந்து போய்விட்டால் எமது உடல் நிலையாது என்று சொல்ல வேண்டாம். இறந்தாலும் எமது உடலை நிலைக்க பண்றதுக்கு பல வழிகள் இருக்கின்றதை தான் நான் சொல்றேன். நன்றி.
0: மிக்க நன்றி. மிக்க நன்றி. அருமையாக சொன்னீங்க.
1: நன்றி சார்.
0: வணக்கம். நேரம் இப்பொழுது 10:13. இந்த உடல் என்பது ஒரு வாடகை வீடு, உயிருக்கான ஒரு வாடகை வீடு என்பதனை தெய்வ புலவன் சொல்கிறார். மனசு கணக்கிறது நிச்சயமாக. அதுதான் உண்மையும். அதை சில வேளைகளில் பல வேளைகளில் நாம் புரிந்து கொள்ளாமல் திண்டாடுகின்றோம். இந்த உடம்பு என்பது ஒரு தற்காலிகமான வாடகை வீடு. அதை எதுக்கு என்றால் நம்முடைய உயிருக்கு. அதுக்கு நிலையாக தங்குறதுக்கு ஒரு சொந்த வீடு, ஒரு புகலிடம் இதுவரை அமையவில்லை என்று தெய்வப்புலவர் நினைக்கிறார். ஏனென்றால் அது அப்படி ஒரு நிரந்தர வீடாக இருந்தால் அது அதுக்குள்ளே இருந்திருக்கும் இல்லையா, நம்மளை விட்டு போகாது. அது நாங்கள் ஒரு இறந்த பிணமாக போய்விட போவது இல்லை எங்களுடைய உடல். ஆகவே இது அதுக்கு நிரந்தரமான ஒரு உடல் இல்லை. அதனாலே அது அதுக்கு ஒரு வாடகை வீடு மாதிரி இருந்துட்டு அடுத்த வீட்டுக்கு போயிடுது. அதனை திருவள்ளுவம் நமக்கு சொல்கிறது. இந்த அளவு தான் வாழ்க்கை. அதுக்குள்ளே நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதனை சொல்கிறார். புக்கில் அமைந்தென்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு என்று சொல்கிறார். புக்கில் என்றால் நிலையான ஒரு புகலிடம், சொந்த வீடு. அதுக்கு அமைந்தென்று அமையவில்லையே என்று கவலை கொள்கின்றார் திருவள்ளுவர். துச்சில் என்று சொன்னால் அது ஒரு வாடகை வீடு, தற்காலிகமாக தங்குகின்ற இடம். உயிர் என்பது ஆன்மா, உங்களுக்கு தெரியும். ஆகவே இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை திருவள்ளுவம் நமக்கு வலியுறுத்துகின்றது. ஆமாம், மிகச்சிறப்பாக பேசி கொண்டிருக்கிறீங்க. குரல் பாக்களையும் குரல் பாக்களோடு சார்ந்த பொருளையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தட்டி வானொலியில் அடிக்கடி நீங்கள் இந்த குரல் பாவம் கேட்டிருப்பீங்க. குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தட்டி. புல் என்பது பறவை. உடம்புடு உயிரிடை நட்பு. நம்ம உடம்புக்கும் உயிருக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த நட்பு உறவு பற்றி தெய்வப்புலவர் அழகான அந்த உவமையை கையாண்டு சொல்லியிருக்கின்றார். அங்குதான் திருவள்ளுவர் உயர்ந்து நிற்கிறார். மிக இலகுவாக இவற்றையெல்லாம் எடுத்து ஒப்பிட்டு இப்படித்தான் என்று விளங்க வைக்கின்ற அந்த ஆளுமை தெய்வப்புலவனிடம் இருக்கின்ற அந்த அசகாய சாதனை நிகழ்த்தியவர் தெய்வப்புலவர். குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தற்றே உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை என்றால் அந்த பறவை, அந்த இப்பொழுது கோழி முட்டை, அந்த முட்டை குஞ்சு பொறித்து அந்த ஓடு, முட்டை ஓடு இல்லையா, புல் என்பது பறவை.

0: அது பறந்து போய்விடும். ஆகவே அந்த முட்டையோடு அந்த ஓட்டை விட்டு பறவை தனியாக பறந்து போவது போலத்தான் மனித உடலுக்கும் அதற்குள் இருக்கின்ற அந்த உயிருக்கும் இடையிலுள்ள ஒரு உறவு. அது நிரந்தர உறவில்லை, அது ஒரு தற்காலிக உறவு தான். சிலருடைய அன்பும் நட்பும் அப்படி இருக்கும், அது மாதிரி தான் இதுவும் கூட. உடலுக்கும் உயிருக்குமான உறவு என்பது தற்காலிகமானது. அதுதான் சொன்னேன், ஒரு வாடகை வீட்டுக்குள்ள வந்து தங்கி இருந்துட்டு போயிருது இல்லையா?
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு எப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி.
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன், மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
2: 9052708800
3: முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
4: தமிழை இங்கு கொட்டி
3: ஆண்ட்ரியா
4: சொல்றியா
3: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773 சோலன் ஃபயர் events.kilikoot.ca. வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: அற்புதமான மற்றும் ஒரு குரல்பா, அந்த குரல்பாவோடு நாங்க நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அதிலே அருமையாக இங்கும் ஒரு உவமை கையாண்டுதான் விளக்க வைத்திருக்கின்றார். கூத்தாட்டு அவை குளாத்தாற்றே பெரும் செல்வம் போக்கும் அது விழிந்தாற்று என்று சொல்கின்றார். கூத்தாட்டு அவை குளாம், கூத்து நடக்கும் நாடகம் பார்த்திருக்கின்றோம் இல்லையா? அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் அப்படியே வந்து சேரும். பின்பு அந்த கூத்தோ நாடகமோ அந்த நிகழ்ச்சியோ நடந்து முடிந்த பின்பு அந்த கூட்டம் அப்படியே கலைந்து போய்விடும். அதில் அவர் என்ன சொல்கின்றார், நாங்கள் சேர்க்கின்ற அந்த செல்வம் பணம் பொருள் கூத்து நடக்கும் இடத்துக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வந்து வந்து மெல்ல மெல்ல வந்து நிறைய சேர்ந்து விடுவார்கள். அது மாதிரி தான் செல்வமும் எங்களை விட்டு அழிந்து விடும் என்பதனை சொல்கிறார். அந்த அரங்கை விட்டு மக்கள் எல்லாருமே அது நிகழ்வு முடிந்த உடனே போய்விடுவார்கள். அதுபோல நம்மிடம் இருக்கின்ற செல்வமும் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் தன்மை கொண்டது என்பதனை சொல்கிறார். அது ஏன் சொல்கிறார், அந்த செல்வம் என்பது எங்களுடைய கையிலே இருக்கின்ற பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய நல்ல அறப்பணிகளை சமூக நலனுக்காக ஏழை எளியவர்களுக்காக நாங்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்பதனை சொல்கிறார். இதற்கு செல்வத்தினுடைய வருகைக்கும் அதே நேரம் அதுக்கு வந்து அந்த ஒரு கூட்ட அரங்கத்தை அந்த கூடுகின்ற அந்த கூட்டத்தை உவமையாக காட்டியிருப்பது மிக அற்புதம் இல்லையா? பின்பு அது கலைந்து விடுகின்றது. அதுபோலத்தான் நம்மிடமுள்ள செல்வமும் அது கரைந்து செல்வதற்கு முன்னர் நாங்கள் செய்ய வேண்டிய அற நற்பணிகளை நாங்கள் அந்த பணத்தை வைத்து கொண்டு செய்வதுதான் சிறப்பு என்பதனை திருவள்ளுவம் நமக்கு சொல்கின்றது. விழிந்தற்று அந்த கூத்து முடிந்தவுடன் கூட்டம் கலைந்து போகின்றது. கூத்தாட்டு அவைக்குளா தற்றே பெரும் செல்வம் போக்கும் அது விழிந்த அற்று என்று சொல்கிறார். ஆம், மிக்க நன்றி நேயர்களே.
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
6: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
7: ஆலோசனைகளும்
6: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
0: ஒரு வாழ்வியலை முற்றும் முழுமையும் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு தான், இதுதான் வாழ்க்கை, இதற்குள்ளே தான் எல்லாம் இருக்கு. அதை மீறி நாம் ஏதேதோ எல்லாம் செய்கிறோம். மிக சிறப்பாக சொன்னீங்க எல்லாருமே. அதை மறந்து நாங்கள் மிகவும் பேராசையிலிருந்து எத்தனையோ விடயங்களை நாங்கள் செய்துட்டு இருக்கின்றோம் அறியாமையால். ஆகவே நிலையில்லாத அழியக்கூடிய தன்மை உள்ள தற்காலிகமானவற்றை எல்லாம் பார்த்து ஏமாறாமல் கண்டிப்பாக அதில் மிக அழகாக அவர் யாக்கை பற்றி சொன்னார், செல்வம் பற்றி சொன்னார், இளமை அழகு எதுவுமே நிலையில்லை. ஆகவே நிலையில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவு ஆண்மை கடை என்ற அந்த குறள்பாவை மீண்டும் சொல்லிக்கொண்டு, நிலையில்லாத இவற்றையும் நாங்கள் நிலையானவை என்று தவறாக எண்ணிக்கொள்வது என்பது எங்களுடைய அறிவீனம். நிச்சயமாக நம்முடைய ஒரு சிற்றறிவு, அது கீழான அறிவு. அப்படி இருக்காமல் வாழ்க்கையை முழுமையும் நாங்கள் உணர்ந்து கொண்டால் நல்ல மனித பண்புகளோடு நாம் வாழ்வோம் என்பதனை சொல்லிக்கொண்டு திருவள்ளுவத்தின் வழி அதனை சொல்லி, நீங்களும் மிக அற்புதமாக பேசியிருந்தீங்க. நிறையவே தத்துவம் பேசுகிற மாதிரி இருக்கிறதுனாலும் இந்த நிகழ்ச்சியில் பேசித்தான் ஆகணும். அந்த குரல் பாக்களுக்குள்ளே என்ன இருக்கின்றது, என்ன விடயங்கள், எப்படி எப்படி ஆழமான விடயங்களை, எந்தெந்த மாதிரி உவமைகள், உருவகங்கள், இவற்றை, இந்த அணிகளை எல்லாம் கையாண்டு தெய்வ புலவர் சொல்லி இருக்கின்றார். நிச்சயமாக இது அதைத்தான் நான் மறுபடியும் சொல்வேன், ஒரு அசகாய சாதனை நிகழ்த்தி இருக்கின்றார் தெய்வ புலவர். இதையெல்லாம் நம்மளுக்கு பேசுறதுக்கு, உங்களோட பேசுறதுக்கும் இந்த தளம் அமைந்ததில் நாங்கள் பெருமைப்படுவோம். எல்லோருக்கும் நன்றி கூறி நன்றியோடு நான் விடைபெறுகின்றேன். ஜோதி ஜெயக்குமார், தொடர்ந்து சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். பிரியா உங்களோடு இணைந்திருப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் ஜிடிஎஸ் ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: Jeeva Jewelers.
3: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangi kumatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155. 0155.
3: Last minute le closing jeda Pradesh chellathukku thanks.
2: Chellam illa da Selvam.
3: Sari sari.
6: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
7: CMR தமிழ் HD.
6: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
7: தமிழ் HD
6: தமிழ் HD.
8: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல். டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
9: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் திகதி சப்பர திருவிழா, மே 29ஆம் திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் திகதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் திகதி மாலை பூங்காவனம்.
10: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
11: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
11: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-7-2-0-0.
12: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
13: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
14: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
2: ஏசியா கோல்டு,
1: 20 அனுபவம் கொண்டவர்கள், பொன்னுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
2: விதவிதமான நகை தெரிவு,
1: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
2: லேசர் கட்டிங்,
1: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
2: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
1: ஏசியா கோல்டு 416-746-2742.

0: சூறையிடும் முதல் HD தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
5: 4162-4462. குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: ஆறாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் திகதி சப்பர திருவிழா, மே 29ஆம் திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் திகதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் திகதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
4: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
5: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். நீங்க
4: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: 905-270-8800.
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD. தமிழ் HD. தமிழ் HD. உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: ஜி, இப்ப ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
8: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
5: கிப்ளிங் ஸ்டீல் சந்திப்பில்
6: ஏசியா கோல்டு.
5: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொண்ணுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
6: விதவிதமான நகை தெரிவு,
5: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
6: லேசர் கட்டிங்,
5: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
6: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
5: ஏசியா கோல்ட் இங்க், 416-746-2742.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
8: Music Connects.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட். 905-270-8800. 905-270-8800. உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462 416-990-2462. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca.
2: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு நம் வேலையும் கிடைச்சிட்டு.

குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மக்களின் உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 6700-2222-J.CA. அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough, 416-271-5992.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
6: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27, 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாடகமாட்சியாக நன்றி. எனக்கு கேள்வி என்ன, திருநாவுக்கரசுல இருந்து எங்க இருந்த பாடல போட்டுடுங்க.
0: என்ன இப்ப நான் ஒரு கதையும் சொன்னேன், கேட்டீர்களா? பரவாயில்லை, உங்களுடைய பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். நன்றி, நன்றி. இந்த பாடல் ஹரஷ் ராகவேந்திரா அவர்கள் பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:18.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் ராஜி. நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நலமா உற்சா உற்சாகமா இருக்கிறேன்.
1: நல்ல காலநிலை. வெளியில நடக்க போனீங்களா?
2: வெளியில மத்தியானம் போயிட்டு வந்துட்டேன்.
1: ஆஹா, நல்லது. சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு குங்கும அச்சுமல் படத்துல இருந்து நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது.
1: நினைவு தூங்கிடாது. ஆமா, அருமையான ஒரு பாடல். அந்த பாடலுடன் நான் ஒரு கதையும் சொன்னேன், கேட்டிருக்கலாம்.
2: அதான், நீங்க அவ 10 ரூபா திருப்பி கொடுக்குறா, அப்ப இவர் சொல்றார் நேற்று 5 ரூபாக்கு பீரம் பேசி கொண்டிருந்தா. நான் சொல்லி அவர் நினைத்திருப்பார். பீரம் பேசுறது எல்லாத்தையும் அவ மட்டும் இல்லை, எல்லாரும் தான் பீரம் பேசுவார். பீரம் பேசி அவர்கள் யாரிடம் இருந்து பெறுகிறார்களோ அவர்கள் தங்களுக்கு கட்டுப்படியானா தான் கொடுப்பார்கள், இல்லாட்டி கொடுக்க மாட்டார்கள்.
1: கண்டிப்பா.
2: அப்ப பேரம் பேசி அவ வாங்கின பொருள், ஆனா நான் காசு கொடுத்தது என்னுடைய தப்புத்தான். ஆனா அதை நியாயமாக மரியாதையுட இவ்வளவு நியாயமான முறையில கடவுளுக்கு பயந்து அதை திருப்பி கொடுக்கிறான். அதுவும் அடுத்த நாள் காலையிலேயே கொண்டு வந்து தன்னை மகிழ்ச்சி படுத்துறான். கடை திறக்கடையிலேயே 10 ரூபா கூட வந்து தன்னை மகிழ்ச்சி படுத்துறான். இனிமேல் நான் கணக்கு பார்க்கும்போது ஒரு தடவைக்கு இரு தடவை எல்லாத்தையும் கணக்கு பார்த்து தீர்மானித்து என்னுடைய
1: வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. ஆமாம், இந்த பாடல் SPB மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 6:25.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: நாளை வணக்கம் ரஜி சாரா,
2: எப்படி இருக்கிறீங்க?
3: நலம் நலம் இருக்கு, நீங்கள் எப்படி?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
3: எனக்கு பாட்டு வந்து மங்காத்தா பாட்டு போடுங்க. மங்காத்தா படத்துல
2: கவலையாக
3: என்ன செய்ய, போகத்தான் வேண்டும். கவலை இல்லை, ஆனா காலநிலை நல்லா இருக்கு. வெளியே அது நல்லா இருக்கு, அதனால ஓகே.
2: கண்டிப்பா நல்லது சொல்லுங்கள். இந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், கேட்டீர்கள்?
3: ஆமா கேட்டேன். அதான் அந்த கதைக்காரர் யோசித்திருப்பார். அவர் ஒரு தான் எடுத்த கடனை திருப்பி கொடுக்கணும் என்று ஒரு நல்ல ஒரு மனசுல இருக்காது. அதே நேரம் நான் வீணாக யாருக்கும் கொடுக்க கூடாது. அதாவது அந்த விலையை விட கூட கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு நீதி நியாயம் பார்த்து இருக்கிற அந்த பாடத்தை அந்த கடைக்காரர் உணர்ந்து அந்த கடையில சரியான சாமான்களுக்கு சரியான விலையை போட்டு நியாயமாக வியாபாரம் பண்ணணும்னு ஒரு மனசுல நிற்பார்.
2: நல்ல ஒரு பதில் தான் பார்க்கலாம். நன்றி.
3: நன்றி.
2: நன்றி. இந்த பாடல் வந்து ஜுவன் சங்கர் ராஜா, ரஞ்சித் மட்டும் சுஷீர் அவர்களுடைய குரல் வந்த பாடல். ஒழிக்கும் நேரம் 6:32.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் டிஜினம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டாட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்
3: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கிறீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 416-268-0155
1: அடுத்த நேயர் வணக்கம்
4: வணக்கம் ராஜி தம்பிசந்திரன் எப்படி
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க
4: நல்ல மாமாட்சி ஒரு அருமையான கேள்வி கேள்வியோ கதை என்னன்னு
1: சொன்னா
4: அவருடைய அந்த வாடிக்கையாளர்கிட்ட நேர்மையா அவர் மதிச்சிருப்பார் மதிச்சு போட்டு அவர் யோசிச்சிருப்பார் அவ வந்து ஒரு விலைக்கு குறைய வேண்டதுக்கு அவ கஷ்டப்பட்டவா பேரும் பேசிச்சவா அதே நேரம் அவ வந்து ஒரு வேலையாளா போட்டா நிச்சயமா ஒரு குறிக்கப்பட்ட விலை குறைய விற்க மாட்டா ஓ அதுல இருந்து அவர் அறிகிறார் இவ வந்து ஒரு நல்ல ஒரு இவ வந்து ஒரு நேர்மை இருக்கு அடுத்த ஒரு விலையக்குரிய வேற இவர் வந்து விற்கும் பொழுது வேற அங்க வந்து விலை குறைய கேட்டா கடைசியில் இவர் கொடுக்க மாட்டார் ஒரு குறிக்கப்பட்ட விலை மட்டும் இவர் வச்சிருப்பார் அப்ப அந்த நேர்மை அடைஞ்சு என்ன செய்யறாருன்னா அவர் வந்து இவாவ ஒரு ஒரு பொறுப்பான வேலையை கொடுத்து வேலைக்கு அமைத்திருது தான் என்னுடைய கணிப்பு தங்களுக்கு கட்டாயம் எப்படி ஒரு பிரதிபலம் கிடைக்கும் சொல்லி அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருந்திருக்கு இந்த செயல்
1: சொல்லுங்க
4: வாழ்த்துக்கள்
1: நன்றி நன்றி நீங்களும் ஒரு அருமையான பதில் கொடுத்திருக்கிறீர்கள் என்ன பாடல் தெரியும்
4: ஆமாம் என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தார் இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாய் எங்கிருந்தார் இது மே மாதம் பொருந்த
1: வேண்டாம்
4: மே மாதம் படம் தாலே கண்டிப்பாக
1: கேட்டு மகளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி
4: சந்திப்பதுக்கு நன்றி ராஜி நன்றி வணக்கம்
1: இந்த பாடல் வந்து ஜெயசந்திரன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய ஒரு பாடல் ஒலிக்கும் இந்த நேரம் 6:41 நிமிடம்

0: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மாதர், எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சுகமா இருக்கோ. பாட்டு வந்து காதலனும் பேரழி காத்திருந்த மாணவன் தான்.
1: மாணவன் தான், ஆமா. காதலத்தை நம் திரைப்படத்திலிருந்து வருகிற பாட.
2: நேரம் 6:47.

0: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Financial Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் காசிநாதன் கதைக்கிறோம்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: இருக்கிறோம், மதியில டெலிவரி தானே இருக்கிறோம். நல்ல வெதர் தானே உங்களுக்கு? அதோட நல்ல இனிமையான பாட்டுகள். எவ்வளவு கட்சியர் அந்த தோட்டத்துல வேலையாக்கல ஒரு வேடிக்கை அடிபடுறோம் நாங்கள்.
1: சங்கீதம்
2: பாட ஞான சுண்ணியம் நல்ல பாட்டு, எனக்கு நல்ல விருப்பம் அந்த படம். நாங்க சொன்னா யாரு கேட்க, நாங்களும் இது நம்ம ஆளுதான் சொன்னாலும் அவங்க
1: கேட்காங்க.
2: ஒரே ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும் இருந்தா, அவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கிட்ட சொற்பொழிவுகள் என்ன பார்த்துருக்குறீங்களா? மீனாட்சி சுந்தரம் என்று சொல்லி
1: அவருடைய சொற்பொழிவுகள் உங்களுக்கு என்ன அதில் தேவை?
2: இல்லை இல்லை, நான் பார்க்குறேன், நான் பார்க்குறேன் அதில் எந்த என்னன்னு சொன்னால் அவரை சொல்லுவார். இந்த நல்ல வார்த்தை என்னான கடைசியில் சொல்லுங்க, பசுக்கு ஒரு வாழைப்பழமோ அகத்திக்கீரையோ என்ன கொடுங்க, ஒருவனுக்கு சாப்பிடக்குள்ள ஒரு ஒரு பிடி சோறு என்ன கொடுங்க,
1: ரெண்டு
2: இறைவனுக்கு ஒரு இல்லையை வச்சு கும்பிடுங்க.
1: நல்லது நல்லது, பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி தாய்.
1: நன்றி. இந்த பாடல் SPB மற்றும் பாணி ஜெயராம் அவர்கள் இணைந்து பாடி ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:56.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜி கிருபா. மின் கடவுச்சீட்டு திட்டத்தின் தொடர்புடைய கொள்முதல் செயல்முறையை உடனடியாக ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் தீர்மானித்துள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக நாளை முதல்வர் விஜய் திருச்சி செல்லவுள்ளார். கனடாவின் புதிய குடியுரிமை சட்ட திருத்தத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் கனடா குடியுரிமை பெற்றுள்ளனர். இதில் பாதிக்கு மேற்பட்டோர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயே எதிர்கால முடிவுகள் அமையும் என ஈரான் கூறியுள்ளது. பருத்துறை கடற்பரப்பில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 4 மீனவர்களை தேடும் பணிக்காக இந்தியாவின் உதவி கோரப்பட்டுள்ளது. வெசாக் தினத்திலிருந்து பலாலி வீதி ஊடான போக்குவரத்திற்கு இராணுவத்தினர் மேலும் 1 மணி நேரத்தை நீடித்துள்ளனர். பலாலி வீதியில் சுமார் 2.5 கிலோமீட்டர் நீளமான வீதி உயர் பாதுகாப்பு வளையத்தின் ஊடாக செல்கின்றது. இந்திய முக்கிய நகரங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 9 பேரை டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கனடாவின் பொருளாதார நிலைமை குறித்து அவசர நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சித் தலைவர் பியர் பொய்விலர் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஜப்பான் மீண்டும் இராணுவ சக்தியை அதிகரித்து வருவதாக சைனா தெரிவித்த குற்றச்சாட்டை ஜப்பான் நிராகரித்துள்ளது.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3. நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

HD சீமா தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446422.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு காலை பொழுதில் ஒரு கடையினுடைய முதலாளி வந்து தன்னுடைய கடையை திறந்தாராம். அப்பொழுது ஒரு பெண் வந்து அந்த கடை முதலாளியிடம் ஒரு 10 ரூபாய் தாளி நீட்டினாளாம். அதை பார்த்து அந்த கடையினுடைய முதலாளி வந்து ஏனென்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்னாலாம், நேற்று நீங்கள் எனக்கு அதிகமாக 10 ரூபாய் கொடுத்து விட்டீர்கள். நான் நேற்று உங்களுடைய கடைக்கு வந்தேன், உங்களுடைய கடை பூட்டி விட்டது, ஆகையால் தான் நான் காலையில் வந்தேன் என்று சொன்னாலாம். அதை கேட்டு அந்த கடையினுடைய முதலாளி சொன்னாராம், நீங்கள் தானே நேற்று 5 ரூபாய்க்காக பேரம் பேசினீர்களே, பிறகு எப்படி என்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்னாலாம், அந்த பேரம் பேசுவது என்பது என்னுடைய உரிமை, ஆனால் உங்களுடைய காசை நான் உங்களுடைய ஏமாத்தி நான் எடுத்துக்கொண்டு போய்விட்டால் என்னுடைய கணவர் தற்பொழுது உயிருடன் இல்லை, அவர் சொல்லி இருக்கின்றார் யாருடைய 1 ரூபாய் பணம் கூட நாங்கள் அவர்களை ஏமாற்றி சம்பாதிக்க கூடாது என்று சொல்லியிருக்கின்றார், அப்படி சம்பாதித்தால் அது உங்களுக்கு தெரியாது, நான் உங்களை ஏமாத்தி உங்களிடம் அந்த 10 ரூபாய் உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் மேலே இருக்கிற கடவுள் வந்து அதை பார்த்து கொண்டிருப்பார், ஆகையால நாங்கள் செய்கிற பாவம் வந்து எங்களுடைய குழந்தைகளுக்கு அது வந்து போய்விடும், எங்களுக்கு வராவிட்டாலும் எங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து சேரும், ஆகையால் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் அந்த 10 ரூபாயை கொடுத்து விட்டு சென்று விட்டாலாம். இதை பார்த்து அந்த கடை முதலாளி என்ன செய்திருப்பார்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் தொடரலாம், அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் 9 மணி வரை கேட்டுமாகிடலாம். இல்லை, இந்த கதைக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை, பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் பாடல் மட்டும் கேட்டுமாகிடலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4462 2 2.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: என்ன
1: பாடல் தெரியும்?
3: இந்த பாடல் சிறுத்தை படத்தில இருந்து இந்த பாட்டு கேப்போம், ராக்கம்மா. அந்த பாடல்
1: ராக்கம்மா. ஆமா, வித்யாசாகருடைய இசையமைப்பில் வந்த பாடல் கேட்டு மக்களுங்கள். நான் தொடர்ந்து சந்திப்பு
3: இந்த பாட்டு இது எனக்கு காணி கேட்கிறேன்.
1: நன்றி.
3: நன்றி.
1: அழைக்கும் நேரம் 7:10.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், நான் ஜெயனூர்ல இருந்து. எப்படி நல்லா இருக்கீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ஓ, நல்ல சுகமா வணக்கம் சேர்த்து கொண்டிருக்கோம்.
3: எப்படி நோர்வே காலநிலை?
4: இன்னைக்கு அழகான காலம் இல்லை, சொல்லிட்டு மேல பத்திர இன்னைக்கு நல்ல மழை இன்னைக்கு.
3: ஆஹா,
4: இனிமே வேற ஒரு கிழமைக்கு தொடர்ந்து மழை தான் ஒவ்வொரு நாளும். உழைப்பே தனக்கு போதும் சொல்லி கொடுத்த மாதிரி, கணவர் சொல்லி கொடுத்த மாதிரி அவ வந்து கேட்டு இருப்பா. அவ அந்த காசு கொடுக்க கொண்டு வந்திருப்பா திருப்பி. பாராட்டி அவருக்கு அதுல வேலை செய்ய விருப்பம் இருந்தா அந்த கடையிலேயே வேலை கொடுத்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு கணவரும் இல்ல தானே. அப்ப அவர் அந்த கஷ்டத்தை உணர்ந்து அவர் வேலை கொடுத்து அவர் அந்த குடும்பத்தை இந்த வறுமையையும் போக்கி இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்.
3: நீங்க நினைக்கிறீங்க, நல்ல ஒரு பதில் தான். பார்க்கலாம் உங்களுடைய பாடலும் கேட்டு விளங்கவில்லை.
4: நன்றி
3: நன்றி.
4: நான் அப்படித்தான் கொடுப்பேன். நன்றி. மீண்டும்
3: நீங்கள் அப்படி கொடுத்திருப்பீர்களா வேலை?
4: ஓமாம், கண்டிப்பா. அப்படியே அவங்கதான் வேலை கொடுக்கணும். ஏன்னா அவங்கதான் அந்த கஷ்டமா இருந்து இப்ப பணத்தை திருப்பி கொடுக்குறாங்கன்னு நேர்மையா இருப்பாங்க. என்ன எப்போ
3: கண்டிப்பா.
4: நன்றி.
3: ஆமாம், இந்த பாடல் வந்து டேவி ஸ்ரீபிரசாத்தினுடைய இசையமைப்பில் விவகாவினுடைய வரிகளில் சிந்தூரி விசால் அவர்கள் பாடிய ஒரு பாடல். இந்த திரைப்படம் வந்து ரத்னம் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். 2024 ஆண்டு வந்த திரைப்படம். ஒலிக்கும் இந்த நேரம் 7:17.

0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
1: ஏசியா கோல்டு
0: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள், பொண்ணுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
1: விதவிதமான நகை தெரிவு,
0: 916 கேடிஎம் முறையில் தரமான நகைகள்,
1: லேசர் கட்டிங்,
0: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
1: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
0: ஏசியா கோல்டு 416-746-2742.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், டவுன் பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் அதே மாதிரி நல்ல சுகமா சந்தோஷமா உன நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறோம். நல்ல வழியில, நல்ல காலநிலை, அருமையான விதம், சந்தோஷமா இருக்கிறோம்.
2: நல்லது. சொல்லுங்க, என்ன பாட தெரியும்?
3: எனக்கு விழம் படத்துல இருந்து தனியே சன்னம் தனியே காத்து காத்து நின்று அந்த அந்த பாடல் வேணும். சங்கமாதன் பாடியது.
2: ஆமா,
3: ஓகே. மற்றது உங்களோட கதைக்கு பதில் என்னன்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் அவர் முதல் அந்த பாலியன் பண்ணி அவர் குறைக்காம கொடுத்துருப்பாரு. அப்ப வீட்டை போயிட்டு யோசி இருப்பார். வேற நான் இனிமேல் தொடர்ந்து போக நான் கேட்காம இதுலயே குறைக்கணும்னுட்டு அவர் காசு பத்திரம் கூட கொடுக்கல, போய் சொல்லி கொடுத்துக்க கூட தந்துட்டீங்களே, கடக்கான்னு தெளிவாக்கா கொடுக்க மாட்டாங்க. இவர் யோசிச்சிருப்பா, ஓகே, பத்து ரூபா கொண்டா கொடுத்து

0: நேரம் பேசாமல் குறைஞ்சி அந்த அந்த எண்ணத்தோட கொண்டே சொல்லியிருப்பா. நீங்க பத்து டாலர் கூட தந்துட்டீங்க, திரும்ப கூட கொடுத்துருப்பேன். ரெண்டாவது மாஸ்டாப்ல அடுத்தவரை போயிட்டு அவரு பேரம் பேசாமலே குறைச்சி விட்டா ஒரு கத்தான $10 போகுது. ஒரு முறை பத்து குறைச்ச ரெண்டாவது அந்த பத்துக்கு மேல அளவு பண்ணிடுவா கிடைச்சிருவா அது. அந்த அந்த மாசப்பில ஒன்னே ₹10 கொடுத்துட்டு வந்துருப்பான். அது அவன் காசும் கடைக்காரன் காசு இல்ல.
1: நீங்கள் அப்படி யோசித்திருக்கு பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
0: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: இந்த பாடல் சங்கர் மகாதேவனுடைய குரலில் வந்த பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:24 நிமிடம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: நாங்கள்
4: ஒரு கதையும்
5: சொன்னோம்.
4: என்னவென்றால், ஒரு காலை பொழுதுல ஒரு கடையினுடைய முதலாளி தன்னுடைய கடையை திறக்க வந்தாராம். கடையை திறக்கும் பொழுது ஒரு பெண் வந்து அவரிடம் 10 ரூபாய் தாளை நீட்டினாராம். அப்ப அந்த கடை முதலாளி ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்னாராம், தான் நீங்க வந்து எனக்கு 10 ரூபாய் அதிகமாக நேற்று கொடுத்து விட்டீர்கள். அந்த காசை நான் திருப்பி கொடுக்க வந்தேன் நேற்று, ஆனால் உங்களுடைய கடை பூட்டி விட்டது, ஆகையால் தான் நான் காலையில் வந்தேன் என்று சொன்னாராம். அப்ப அந்த கடை முதலாளி கேட்டாராம், நீங்கள் 5 ரூபாய்க்காக நேற்று பேரம் பேசினீர்களே, பிறகு எப்படி என்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்னாலாம், பேரம் பேசுவது என்பது என்னுடைய உரிமை, ஆனால் என்னுடைய கணவர் தற்பொழுது உயிருடன் இல்லை, அவர் சொல்லியிருக்கின்றார் யாருடைய பணத்தை நாங்கள் ஏமாற்றி அதை வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினால் அது வாங்கக்கூடாது, அது வாங்கினால் பாவம் என்று. ஏனென்றால் இப்போ நீங்கள் தந்த அந்த 10 ரூபாய் உங்களுக்கு தெரியாது, ஆனால் மேலே இருக்கும் கடவுள் அதை பார்த்து கொண்டிருப்பார், நாங்கள் செய்கிற பாவங்கள் வந்து எங்களுடைய குழந்தைகளுக்கு நாளைக்கு வந்துவிடும், ஆகையால் தான் சொல்லிவிடும். அந்த 10 ரூபாயை கொடுத்து விட்டு அந்த பெண் சென்று விட்டாராம். இதை பார்த்து அந்த கடை முதலாளி என்ன செய்திருப்பார்?
5: நீ நிறைய பேரம் பேசுற, நீடியால் நான் உனக்கு உன்னுடைய இதுகளை அறிகிறாக்காண்டி 10 டாலர் கூட தந்து விட்டேன், என்ன செய்யற என்று பாப்பேன் என்று பார்த்தேன். ஆனா நீ கொண்டு வந்திருந்த நீ ஒரு நேர்மையான ஆள் என்று சொல்லி அவனுக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லி இருப்பா.
4: அப்ப அந்த கடை முதலாளி டெஸ்ட் பண்ணி இருக்கிறார்.
5: யா சிலவே தெரிய ஆக்கி பண்ணி கொண்டிருந்தா, செக் பண்ணி பாப்பம் எப்படி இருக்கிற நேர்மையானவோ இல்லாட்டா சும்மா நடு ஆக்கி பண்ணி கொண்டிருந்தா சாமான் தாங்க வந்துட்டு
4: நன்றி.
5: நன்றி, வணக்கம்.
4: நன்றி. இந்த பாடல் வந்து அனிருத்தினுடைய இசையமைப்பில் விஷ்ணுவினுடைய வரிகள் வந்த பாடல். அனிருத் மற்றும் சுபாஷினி மற்றும் அசல் கோரா என்னுடைய குரல். ஒலிக்கு வந்த நேரம் 7:33.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
1: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடுக்கு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் காந்தி, எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் அதே நல்ல சுகமா இருக்கின்றேன்.
4: எப்படி இருக்கிறது வென்கூவர் காலநிலை?
5: ஐயோ சரியான சரியான வெயில்.
4: அப்படியா? சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
5: காதல் பாடல்
4: என்ன
5: உலகத்துல எப்படி மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவன் வாழ்க்கை கஷ்டப்பட்டாலும் அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படாம இருப்பதால இந்த பூமி கொஞ்சம் சுத்துது.
4: நல்லது, நன்றி, தொடர்ந்து சந்திப்போம். இந்த பாடல் வந்து ஹரிச்சரண், ஹரிணி மற்றும் சுதாகர் குரலில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சிவானந்தன்.
0: வணக்கம் சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல் தெரிவு?
1: நன்றி.
0: டிஎம்எஸ் பாடிய பாடல் ஒலிக்கும் இந்த நேரம் 7:44 நிமிடம்.

0: கிச்சன ஓட்டலு மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாடு திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாடு 825 பேஸ்மோ அவென்யூ சி 101 ஸ்காப்ரூ 416-299-9393.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நம்ம மதிகளை கண்டுபிடிக்கிறீங்க.
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் மதி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா
1: இருக்கிறேன் மதி. எங்க வேலையிலயா?
2: வீட்டுல தான்.
1: வீட்டுல சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: அவர் வந்து நார்மலாவே நிறைய லாபம் விற்பனை செய்வது போல இருக்குது. அவ வந்து அவ பேரும் பேசினாலும் இந்த தான் கூட கொடுத்தபடியே அவ திரும்ப குழந்தை கொடுத்தபடியே அவர் யோசித்து இப்ப நான் தான் செய்யறது இவ்வளவு பிள்ளையான விஷயம், தனக்கும் பிள்ளைகள் குடும்பம் இருக்குத்தான் என்று யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நியாயமான விலையில விற்க வலிக்கிறது வேறு
1: நினைக்கிறேன். முதலாளியும்
2: தன்னோட பிள்ளைய மாத்திக்கிட்ட
1: மாத்தி இருப்ப. அழகான பதில் தான், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்கள் நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. ஆமாம், இந்த திரைப்படம் வந்து 2000 ஆண்டு வந்த திரைப்படம். கண்டுகொண்டேன் அந்த திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவனுடைய குரலில்.
3: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்,

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரெட்டி, நான் வந்து நம்பி அழைக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: இந்த மாலை பொழுதுல மப்பும் மந்திரம் இருக்குது.
1: மப்பும் மந்திரமா? நல்ல காலநிலை.
2: அப்படித்தான் இருக்குது இங்க எங்க ஏரியா. அந்த நேரத்துல வந்து எனக்கு இந்த பாடு பண்ணு பாடல் பண்ணு வேணும்.
1: என்ன பாடல்?
2: ஒரு ஒரு புறம் வேடன் மறுபுறம் நாகம்.
1: நல்லதை கேட்டு மகளுங்க. நன்றி.
2: நன்றி அம்மா.
1: நன்றி. இந்த பாடல் வந்து மயங்குகின்றால் ஒரு மாத திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். வினி ஜெயராம் அவர்கள் பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:58.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ் HD
0: தமிழ் HD.
2: மணத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: சிஎம்ஆரின் செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜி கிருபா. தையட்டி விகாரை பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடமாடி புகைப்படங்களை எடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த இரு இளைஞர்களும் மல்லாக்கம் நீதிமன்றம் நிபந்தனையுடன் பிணை வழங்கியுள்ளது. டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த கிழக்கு மாகாண நன்னீர் மீனவர்களின் பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்புவதற்காக ஜப்பான் அரசு 1.33 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை வழங்கியுள்ளது. தமிழக முதல்வர் விஜய் நாளை திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெறும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் QR குறியீடு கொண்ட நுழைவுச் சீட்டு பெற்ற 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவராக முன்னாள் மத்திய அமைச்சரான கெர்லின் பின்லேஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்.
2: மணத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.